நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 பாத்ரபத மாதம் 10 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. FM ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நாளொரு குறள். அறன் நோக்கி ஆற்றுங்கொள் வையம், புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. குறள் எண் 189, புறங்கூறாமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற,
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு?
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூரு, அரியூரு, பங்கூரு?
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி FM ரெயின்போவுக்கு.
7: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்? நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
7: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி,
7: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமாம் அண்ணா.
10: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
0: தொழில் முனைவோர்கள்,
10: நாடக கலைஞர்கள்,
0: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
10: ஹாய் ஸ்நேகிதியே,
0: FM ரெயின்போ புதுவை 102.8
10: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:02.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
10: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியம்,
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடும், வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும்
9: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
10: பாட்டு பாடவா?
11: வேணாம் வேணாம்.
10: பாட்டு கேட்கவா?
9: இது ஓகே.
12: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
11: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
9: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
11: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ண

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:12. நேர்களே, இனி நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், மண்ணுக்கும் உயிர் உண்டு, வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட்செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றல் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். மாலை 6:20 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம்.

இரவு 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தென் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15, 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8

15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு. மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின். அனுமந்தபுரம் ஜே பூவராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சூழல் மாசும் சுகாதார கேடும். நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12 மணிக்கு சீர்மிகு செஞ்சி சித்திரம். எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி மயிலாடுதுறை தா செந்தில்குமார். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன். பன்னிரண்டு 30 பன்னிசை மாலை. டி கே எஸ் கலைவாணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு ஸ்ரீ ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்றில். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி வி பாலசாயி புல்லாங்குழல். ஏ துர்கா பிரசாத் அவர்கள் கோட்டுவாத்தியம் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா இயக்கம் மனோபாலா. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. ஆசை என தொடங்கும் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார். காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள். கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்றில். 9:30 சங்கீத வாணிலே. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே பிற்பகல் 3 மணி ஹிந்தியில், காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு, 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. நேர்களே, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை சுவாமி அருள்மிகு குமரவிடங்க பெருமான் சிங்கக்கிடைய சப்பரத்தில் திருவீதி உலா. இரவு 7 மணிக்கு திருவீதி உலா நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள் நேர்களே.

0: மேலும் 6 மணி பத்தனமிடம்
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள் சொல்லாலதான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமா மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்ப குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தா அது குயிலாகவே இருக்க போறதில்லை இல்லையா? அப்ப அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமா மாறிடும். இப்ப உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமா மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேபியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டர்னை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்கள்ல இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உரை. இந்த மைலின் மூலமா, அந்த மைலின் உரையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்ப இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா இலக்கியத்துல ஒரு உவமை, உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியல்ல வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியிலேருந்து தான் வருது. இப்ப இதை இன்னும் நுணுக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்கோ. மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்கு. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழல்ல கொண்டு போய் விட்டாலும் வானத்துல இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண் முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையா இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின் நிலையும் மொழி வாயிலாகவும் முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இப்ப அழகி போட்டிகள் நடக்குது, அதுல பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துகிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா உண்மையில யோசிச்சு பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்ப அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியில இருக்கு. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியா வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்ப மூக்கே இல்லாத சிற்றினம நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளி சுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சிற்றினமா நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகா மாறி இருக்கும். அதுல யாரு சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்ப இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்ல ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்ப அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணைச்சொல்லும் இருக்கு. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்றேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமல

0: கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15, 10:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:26 48 நொடிகள். FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மாலினி ரஜினி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 15 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நானே தானே. ஓடுறா ராஜா, ஓடுறா ராஜா. ஐயா ஐயா ஐயா, இப்படி போடா, இப்படி போடா, இப்படி போ. ஐயா ஐயா ஐயா, ஓ ஓ ஓ, நில்லடா நில்லடா நில்லடா. காத்த முத்த, காத்த முத்த, என்ன அங்க உத்து பாத்துனுக்குறா?
1: கருத்த முத்தா, ஏம்பா எங்க போயிட்டு வர?
0: நான் போயிட்டு வர்றது இருக்கட்டும்பா, நீ என்ன அங்க போஸ்டர் பாத்துனுக்குறானே?
1: ஏப்பா விவசாயி படம்ப்பா.
0: விவசாயி படமா?
1: போஸ்டர் ஒட்டிருக்கே.
0: ஓ, எம்ஜிஆர் படம்.
1: இன்னைக்கே கடைசின்னு வேற ஒட்டிருக்குப்பா.
0: இப்படம் இன்றே கடைசின்னு போஸ்டர் ஓட்டும் போது அந்த சைக்கிள் கூட நம்ம ஓடுவோமே.
1: ஆமாப்பா, அந்த காலத்துல போஸ்டர் ஓட்டுறதுக்கு நம்ம ஊருக்கு வர ஒரு முன்னாடியே நம்ம எம்மோ ஊருக்கு ஓடி இருக்கோம்.
0: ஆமாமா,
1: அவர் கூட சேர்ந்து போஸ்டரும் ஓட்டி இருக்கோம்.
0: ஆமா,
1: இப்ப அந்த போஸ்டரை பாக்குறப்ப இந்த படத்தை இன்னொரு தடவை நம்ம பாக்கணும்பா.
0: கண்டிப்பாப்பா,
1: அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா நீ வந்துட்ட.
0: பாத்துருவோம்பா, அந்த படத்தை
1: கட்டாயம் பாக்கணும்பா. பகல் காட்சி எல்லாம் வேணாம், என் பொண்டாட்டி திட்டுவா.
0: சரி,
1: நம்ம ராத்திரி காட்சிக்கு நீ அப்படியே வீட்டு பக்கம் வா.
0: சரி சரி சரி,
1: லைட்டா ஒரு விசில் அடி, நான் அப்படியே நைஸா கிளம்பி வீட வெளியில பூட்டிட்டு.
0: சரி,
1: நானும் வந்துடுறேன்.
0: சரிப்பா, இந்த டிக்கெட்டு காசு நீ எடுத்து வந்துறியா?
1: நான் டிக்கெட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா, உனக்கு சேர்த்து எப்போது நான் தானே எடுக்கிறேன்.
0: சரி சரி சரி, கத்த முத்த, வண்டியில ஏறி உட்கார, டவுனுக்கு போயிட்டு வந்துருவோம்.
1: சரி சரி கத்த முத்த, நானும் வண்டியில ஏறுறேன்.
0: ஏய் ஏய், போடா போடா போடா. ஐயா ஐயா,
1: கருத்தமுத்து, நேத்து உன்கிட்ட என்ன சொன்ன?
0: என்ன சொன்ன? சுரக்கா வாங்க சொன்ன.
1: அப்பா அது இல்லப்பா.
0: சரி,
1: தீவன பயிர் சாகுபடி பத்தி சொன்ன இல்லையா?
0: ஓ ஆமா, இல்ல
1: கம்பு நேப்பியர் ஒட்டு புல்லும் தீவன சோளமும் எப்படி பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்.
0: சரி,
1: ஆனா ஒரே வகையான தீவன பயிரை நம்ம பயிரிடாம
0: ஆமா
1: இன்னொரு புல்லு இருக்குப்பா.
0: என்ன புல்ல?
1: வேலி மசால்.
0: ஓஹோ,
1: அதையும் சேர்த்து பயிரிடணும்பா.
0: சரி சரி கதை முத்த, அது சம்பந்தமான செய்தி சொல்ல.
1: வேலி மசாலு எல்லா வகை மண்ணிலையும் பயிர் செய்யலாம்.
0: அப்படியா?
1: கரெக்ட் காடு இருக்குல்ல?
0: ஆமா,
1: அதுல கூட நீ பயிர் பண்ணலாம்பா. இலைகள் ரொம்ப சின்னதாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறதுனால
0: சரி
1: மாடோ ஆடோ விரும்பி சாப்பிடும்பா.
0: ஓஹோ,
1: கம்பு நேப்பியர் புல்லு போட்டியில
0: ஆமா
1: அதுல 3-1 அப்படிங்கிற வரிசையில கலப்பு பயிராகவும் நாம வேலி மசாலா பயிர் பண்ணலாம்.
0: காத்தமுத்த, இன்னும் ஒரு அரைக்கணக்கு இது, அதுல போடலாமா?
1: கட்டாயம் போடலாம்பா. 19.2% இதுல புரத சத்து இருக்குது.
0: ஓஹோ,
1: நல்ல புரோட்டீன் சத்துப்பா.
0: பரவாயில்லையா,
1: நீ எப்படி முட்டா கோழி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல புரோட்டீன் சத்தோட இருக்க?
0: ஆமா,
1: அப்ப நம்ம வளர்க்கிற புல்லுல இருந்து நம்ம மாட்டுக்கும் புரோட்டீன் சத்து தேவைப்படுது இல்ல?
0: கண்டிப்பா தேவை.
1: அதுக்கு இது உகந்த ஒரு புல்லுப்பா.
0: சரி சரி சரி,
1: 27% உலர் தீவன தன்மையும் 55% நல்ல செரிக்கக்கூடிய தன்மையும் உடையதுப்பா இந்த புல்லு.
0: பரவாயில்லையா,
1: 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை தேவைப்படும். விதைகளை நம்ம என்ன செய்யணும்னா, 80°C அந்த வெந்நீர்ல 5 நிமிடம் போட்டு அப்புறம் குளிர்ந்த நீர்ல 12 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் விதைப்பு செய்யணும்.

0: சரி காதமுத்து, விதைப்பு செய்யணுன்ற, ஆனா விதை எங்க போய் வாங்குவ?
1: கருத்தமுத்து, வேளாண் அறிவியல் நிலையங்கள்லயும் கிடைக்குது.
0: அப்படியா?
1: தனியார் கடைகள்லயும் கிடைக்குது.
0: விவசாய ஆபீசரை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஆமா ஆமா, நீ விவசாய ஆபீசரை கேட்டீனா அவரே நிறைய இடம்லாம் உனக்கு சொல்லுவாரு.
0: சரி சரி.
1: அடியுரமா தொழு உரம் ஒரு 10 டன் போட்டிருப்பா வயல்ல.
0: ஓஹோ.
1: தழைச்சத்து ஒரு 10 கிலோ.
0: சரி.
1: அதாவது யூரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 23 கிலோ. அப்புறம் மணிச்சத்து 16 கிலோ.
0: சரி.
1: அத நீ சூப்பர் பாஸ்பேட்டா போட்டீங்கன்னா ஒரு 100 கிலோ ஆயிடும்.
0: ஓஹோ.
1: சாம்பல் சத்து ஒரு 8 கிலோ.
0: சரி.

0: நாற்பதுல இருந்து 45 நாட்கள் இடைவெளியிலையும் நீ செய்யலாம்ப்பா. ஆண்டுக்கு 7-8 முறை அறுவடை செய்யலாம். தரையில இருந்து 1 அடி உயரத்துக்கு விட்டுட்டு நீ தொடர்ந்து அறுவடை செஞ்சுட்டே இருக்கலாம்ப்பா.
1: பரவாயில்ல, கலப்பு தீவனம் வாங்குறது கொஞ்சம் மிச்சப்படும் நினைக்கிறேன்.
0: கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா, நிறையவே மிச்சப்படும்.
1: ஓஹோ,
0: விளைச்சல்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஏக்கருக்கு 40-50 டன் வேலி மசால் நீ அறுவடை பண்ணலாம்.
1: பரவாயில்ல,
0: கறவை மாடா இருந்ததுன்னா 1 நாளைக்கு 3-5 கிலோ கொடுக்கலாம். ஆடுகளுக்கு 1 நாளைக்கு 1-2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம்ப்பா. அருமையா சாப்பிடுங்க. அர்த்தமுத்த சொல்லிட்டே வர, நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற.
1: என்ன கதமுத்த, விவசாய ஆபீசர் வந்து இப்பதான் நீ 5 மாடு வச்சுக்கிற, இன்னும் 10 மாடு வாங்கினா நல்லா ஒரு பால் பண்ண மாதிரி வச்சு நல்லா லாபம் ஈட்டலாம்னு சொன்னாரு. பயனுள்ள தகவல் எல்லாம் சொல்லும் போது எனக்கு அதான் யோசிக்கிறேன்.
0: தீவன பயிர் சாகுபடி அப்படின்னு நீ இறங்கிட்டீனா
1: சரி,
0: உன் ஆடு மாடு எண்ணிக்கையே நீ தாராளமா கூட்டிக்கலாம்ப்பா. உனக்கு வயல் நிறைய இருக்கு, புல்லு வளர்க்கறதுக்கு உனக்கு ஒன்னும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ நிறைய தீவன புல்லு வளர்த்தினா உன்னுடைய கலப்பு தீவன செலவை குறைச்சிக்கிட்டு நீ ஆடு மாடுகளை அதிகப்படுத்தலாம்.
1: அவ்வளவுதான். காத்தமுத்து, வேலி மசாலா பத்தி நீ சொல்லினே வந்தல்ல.
0: ஆமா,
1: எனக்கும் அது ஒரு பயனுள்ள தகவலா இருந்ததுப்பா.
0: சரி சரி,
1: அத நான் கண்டிப்பா என் நிலத்துல ஒரு அரைக்கான இது அதுல பயிரிடுறேன்.
0: நிச்சயமா பயிர் பண்ணுப்பா.
1: பயிரிட்டு நல்ல விளைச்சல் கண்டு என் ஆடு மாடுகளுக்கு நல்ல கொழுகொழுன்னு இன்னும் சத்து குடுக்கறேன்.
0: நீ வேலி மசால் மட்டும் இல்ல, கம்பு நேப்பியர் புல்லா இருக்கட்டும்,
1: சரி
0: தீவன சோள புல்லா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயிர் பண்ணுப்பா. மாடோ ஆடோ ஒரே வகையான தீவன புல்ல சாப்பிடாதுங்க, அதுங்களுக்கு பிடிக்காது. நாம ஒரு நாளைக்கு சாம்பார் சாப்பிடுறோம், 1 நாளைக்கு கறி குழம்பு திங்கிறோம், 1 நாளைக்கு மீன் குழம்பு திங்கிறோம், அப்படிதானே நம்மளால முடியுது. அதே மாதிரிதானே ஆடு மாடோ,
1: அதேதான்.
0: அதனால புல்ல வந்து மாத்தி மாத்தி கொடுப்பா.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: அதனாலதான் இவ்வளவு புல்லு வகைய நான் சொன்னேன்.
1: சரிப்பா சரிப்பா.
0: பல நோய்கள் நமக்கு வராதுப்பா. வாழைப்பூவை வேக வச்சோ அல்லது பொரியல் செஞ்சோ அல்லது வாழைப்பூல இருந்து சில பேர் வடை கூட செய்வாங்கப்பா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த சக்கரை நோய்னு சொல்றாங்கல்ல, நீரிழிவு நோய், அத கூட கட்டுப்படுத்தலாமாப்பா.
1: காத்தமுத்த, நீ அங்க இருக்கிற வாழைப்பூவை காட்டுற, உனக்கு குடுக்கறதுக்கு வாழைத்தண்டு வாழைப்பழம் வாழைப்பூ மூணுமே வச்சுக்கிறான். இந்த வாங்கிக்க.
0: எப்பா நீ காட்டு முதல்ல நம்ம ஊருக்கு போகும்ல, என் வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க வாங்கிக்கிறேன்பா. இப்ப வண்டி எடுப்பா.
1: சரி போலாம்பா. காத்தமுத்த, உன் மொபைல் ஆன் பண்ணுப்பா, நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல பாட்டை கேட்டுக்கிட்டே போவோம்.

பெயர்களே உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புதினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புதினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் விமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ் மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.

0: 5 நொடிகள். நேயர்கள் கேட்க இருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில, உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
3: மண்ணுக்கும் உயிருண்டு. வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் உருவானது முதல் இன்று வரை நிலைத்து நிற்கும் வளங்களில் ஒன்று மண் வளம் எனலாம். இது தன்னுள் பல அரிய செல்வங்களை உள்ளடக்கியுள்ளது. பல கனிம வளங்கள் இதில் அடங்கியுள்ளன. செடி, கொடி, மரங்கள் வேரூன்றுவதற்கு மண் ஆதாரமாக உள்ளது. மண்ணுக்குள்ளும் வெளியேயும் பல உயிரினங்கள் வாழ்கின்றன. அப்படிப்பட்ட உயிரினங்களில் ஒன்றுதான் மனித இனம். மனித பரிணாம வளர்ச்சியின் போதும் அவன் நாகரிகம் அடைந்த போதும் பல மாற்றங்களை கண்டிருக்கலாம். எனினும் அவனது தேவைகளை பூர்த்தி செய்ய மண் ஒருபோதும் மறுத்ததில்லை. தற்போது அம்மண்ணும் மாசுபட்டு வருவது கசப்பான உண்மையே. உணவு உற்பத்தி முதல் குடிக்க நீர் வரை கொடுக்கும் இம்மண்ணை தாயாக வணங்கிய காலம் மாறி அதன் இயற்கை தன்மையையே அழிக்கும் அளவிற்கு மனிதனின் செயல்கள் அதிகரித்துள்ளன. உண்மையில் இது வளர்ச்சி அல்ல, அவன் வாழ்வில் ஒரு வகையான வீழ்ச்சியே ஆகும். அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமான மண்ணும் ஒரு உயிரினம்தான் என்றால் அது விந்தையாக இருக்கிறதல்லவா? ஆம், நாம் நீரை பருகுகிறோம், மண்ணும் தன்மேல் விழுந்த நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. நாம் காற்றை சுவாசிக்கிறோம், மண்ணும் சிறிய இடைவெளிகள் வழியாக காற்றை சுவாசிக்கிறது. நாம் உண்ட உணவை செரிக்க வைக்கிறோம், மண்ணும் தன்னுள் புதையுண்ட பொருட்களை மக்க வைத்து செரிக்க வைத்திருக்கிறது. நம் உடலில் இரத்த ஓட்டம், மண்ணுக்கடியில் நீரோட்டம். தாயின் கருவறையில் விழுகின்ற உயிர் மடியில் தாங்கப்பட்டு வளர்ந்து மழலையாய் வெளி உலகத்தை காண்கிறது. அதுபோல் மண்ணில் விழுகின்ற விதையும் முளைத்து செடியாக, கொடியாக, மரமாக வெளியுலகை காண்கிறது. இவ்வாறாக உயிரினங்களின் அனைத்து அம்சங்களையும் கொண்டு தாய்மை உணர்வோடு இருக்கும் மண்ணும் ஒரு தாய்தானே. அதன் இயற்கைத்தன்மை மாறாது காப்பதும் நம் கடமைதானே. பெருகி வரும் மக்கள் தொகை, குறுகி வரும் விளைநிலங்கள், குறைந்து வரும் மகசூல், குன்றி வரும் ஊட்டச்சத்து, இவைதான் இன்று நாம் காணும் காட்சிகளாகும். அதிகரிக்கும் உணவு தேவையை ஈடுகட்ட பல அதிநவீன செயற்கை அடிப்படையில் உற்பத்தியான உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகித்து பெருமளவு மகசூல் ஈட்டி வந்தோம். ஆனால் அது நிலைக்கவில்லை. அந்த முறைகளை கையாளத் தொடங்கிய 10-20 வருடங்களிலேயே அதன் பக்க விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய துயர நிலையை உணர முடிந்தது. நமக்கு கிடைத்தது உணவு உற்பத்தி மட்டுமல்ல, அதனோடே ஊடுருவிய நச்சுத்தன்மையும் ஆகும். 6 பயிர், 3 பயிரானது, அதன் விளைவு குறைந்து வரும் இயற்கை சத்து, அதிகரித்து வரும் நோய் வகைகள். இந்த தீய விளைவுகளை கண்ட அறிவியலார் ஒருபுறம் மீண்டும் இயற்கை முறை வேளாண்மைக்கே செல்வோம் என்று வீதிக்கு வீதி விளம்பரம் செய்கின்றனர். மறுபுறம் அதிநவீன முறை என்ற பெயரில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து உற்பத்தி செய்வது பற்றியும் ஆராய்கின்றனர். இதை காணும் உழவர்களுக்கு ஒரே குழப்பம். முதலில் கடைபிடித்து வந்த பாரம்பரிய உழவு முறை வேண்டாம், புதிய முறையை கையாளுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டனர். முதலில் தயங்கியவர்கள் பின்பு அதை கடைபிடிக்கத் தொடங்கினர். இப்போது இது சரியில்லை, மீண்டும் பாரம்பரிய முறையையே கையாளுவோம் என்கிறது அறிவியல். பாரம்பரிய முறை வேளாண்மையை மறந்து வெகுகாலம் ஆன பின்பு தற்போது முறையை உடனடியாக மாற்றிக்கொள்ள இயலாத நிலையில் உழவர்கள். எது எப்படியோ மேலை நாட்டவர் இதை உணர்ந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை பின்பற்றுகின்றனர். அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய ரசாயன உரங்களையும் மருந்துகளையும் அவர்களிடமிருந்தே வாங்கி நாம் நம் மண்ணை நச்சு பூமியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மண்ணுக்கும் உயிருண்டு. வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
0: நேர்களை ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
0: தொடர்வது 7 செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கு இடையிலான உச்சி மாநாட்டிற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி நேற்று பிஷ்கேக் நகரில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். தேச நலனுக்கே முதல் முன்னுரிமை என்ற அணுகுமுறைதான் இரு நாடுகளுக்கும் பொதுவானது என்றும், எதிர்காலத்திலும் இந்த அணுகுமுறையே இரு நாடுகளின் வழிகாட்டும் கொள்கையாக திகழும் என்றும் பிரதமர் கூறினார். பிஷ்கேக்கில் கிர்கிஸ்தான் அதிபர், ஆர்மீனிய பிரதமர் மற்றும் ஈரானிய அதிபரையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ரீதியில் சந்தித்தார். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சி அடைந்திருப்பது மாபெரும் சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா எட்டியுள்ள இந்த சாதனை நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பலம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். நீர்வள மேம்பாடு தொடர்பான உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை மாநிலங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பான கூட்டாட்சி மற்றும் மக்கள் பங்கேற்பு அடிப்படையில் துரிதப்படுத்துவது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இன்றும் நாளையும் புதுடெல்லியில் துறைசார் உச்சிமாநாடு ஒன்றை நடத்தவுள்ளது. ஒவ்வொரு துறை மூலமாகவும் இத்தகைய மாநாடுகளை நடத்துவதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு அரசு துறைகள் ஒருங்கிணைந்து காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் அமலாக்கத்தில் ஈடுபடும் அணுகுமுறை குறித்து மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. நட்டா நேற்று பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத்துடன் பிரதமரின் பிரகதி தொழில்நுட்ப வசதி மூலம் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரியில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் பேராசிரியர் SP சிங் பகேல் ஆகியோர் இன்று தொடக்கி வைக்க உள்ளனர். ஏனாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் சாரதா நிகேதன் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு குறித்து நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மிஷன் சக்தி குழுவினர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:48. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: இல்லற வாழ்க்கை இனிமையா அமைய திட்டமிடல் என்பது அவசியமா மேடம்?
4: கண்டிப்பாக அவசியம். இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா, திருமணம் என்பது ஒரு நாள் நடக்கக்கூடிய சடங்கு. இல்லற வாழ்க்கை என்பது விவேகத்தினால் அது நிலைநிறுத்தப்படும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார், அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் அப்படின்னா நம்ம செயல்படுத்த வேண்டிய காரியங்களை செய்யும் போது, பண்பும் பயனும் அதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திட்டமிடுதல் எவ்வளவு முக்கியன்றத நம்மளுக்கு தெரியுது.
3: திருமண வாழ்க்கையை தொடங்கும் தம்பதிகள் முதல்ல எதையெல்லாம் திட்டமிடலாம்?
4: ஒரு தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியணும், நம்ம வாழ்க்கை இனிமேல் நானும் நீயும் அல்ல, நாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்க தொடங்கணும். எப்பொழுதுமே நானும் நீயும் அப்படின்னு சொன்னா பிரிச்சு பாக்குறது வந்துடும். நாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம திட்டமிடுதல் தொடங்குறது. நாம் எப்படி செய்ய வேண்டியோ, ஒரு 7 காரியங்களை கொடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த 7 காரியங்கள் வந்து ஒரு தம்பதியர்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா இடங்களையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஒன்னு அவங்களோட உறவை திட்டமிடுதல், ரெண்டாவது பொருளாதாரத்தை திட்டமிடுதல், மூன்றாவது பிள்ளைகள் வளர்ப்பதை பத்தி திட்டமிடுதல், நான்காவது வந்து அவர்களுடைய இருக்கிற மோதல்களை குறித்து திட்டமிடுதல், ஐந்தாவது அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை குறித்து திட்டமிடுதல், ஆறாவது பாத்தீங்கன்னா எதிர்பாராத சூழ்நிலைகளை எப்படி சந்திப்பதுன்னு திட்டமிடுதல், ஏழாவது பொழுதுபோக்கை திட்டமிடுதல். இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட எல்லா அங்கங்களும் இதுல இருக்கு. அப்போ உறவை பற்றி திட்டமிடுதல், ஏன்னா தம்பதிகள் தொடக்கமே அவர்கள் அன்பு புரிதல் பொறுமை இதையெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்கணும். அப்படி அவங்கக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றமும் அவங்க வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கக்குள்ள உறவு நல்லா இருந்தாதான் மற்ற எல்லா திட்டங்களுமே பலிக்கும். இல்ல

0: இவங்க உறவு சரியில்லை என்றால் வேற எந்த திட்டமிடுதலும் ஒன்றுமே நடக்காது. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க வந்து உறவை பற்றி திட்டமிடுதல்.
1: மேடம், நீங்கள் சொன்ன அந்த உறவு பற்றிய திட்டமிடுதல், பொருளாதாரம், பிள்ளைகளின் வளர்ப்பு, ஃபியூச்சர் பிளான், குடும்பத்தில் ஏற்படும் அந்த மோதல்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள், பொழுதுபோக்கெல்லாம் சொன்னீங்க. முதல்ல அந்த உறவு பற்றிய திட்டமிடுதல் பற்றி சொல்லுங்களேன்.
0: உறவு பற்றி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முதல்ல தன்னுடைய கணவனும் மனைவிக்கும் இடையில நல்ல அன்பு பரிமாற்றங்கள் வேணும். அப்படி வேணும்னு சொன்னா இது தானே நடக்கிற விஷயம் அல்ல. அப்போ ஒருவேளை கணவன் மனைவிக்கு இடையில நல்ல தாம்பத்திய உறவு நடக்கலாம், ஆனா அன்பு பரிமாற்றம் என்பது நேரம் செலவழிதல். அப்போ பிஸியான இந்த வாழ்க்கையில ரெண்டு பேரும் வேலை பார்க்கக்கூடிய இல்ல ஒருத்தரே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படி நாம நேரத்தை ஒதுக்கி நம்ம துணைக்கென்று நேரம் செலவழிக்க போறோம்? சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது நம்ம துணை கிட்ட நம்ம மனசு விட்டு பேசணும். அது வேலைக்கு போறதுக்கு முன்னாடியோ இல்ல வேலைக்கு போயிட்டு வந்தோ நம்ம வந்து கண்டிப்பா காலையில இருந்து நம்ம நிறைய பேசிட்டே இருப்போம். என்ன என்ன செய்யறோம், என்ன சாப்பாடு செய்யறோம், இதை எடுத்துட்டு போங்க, இதவே இங்க, அது அல்ல சொல்றது. சொல்றது என்னன்னா, அரை மணி நேரம் உணர்ச்சி பரிமாற்றம். அப்படின்னா, என் மனசுக்குள்ள என்ன நடக்குது, நான் இன்னைக்கு என்னெல்லாம் ஃபீல் பண்ணேன், நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்க வேலை இடத்துல எப்படி இருந்தது, என்னோட வேலை இடத்துல எப்படி இருந்தது, நான் என்னெல்லாம் வந்து பயங்களை உணர்ந்தேன், என்ன சந்தோஷங்களை இன்னைக்கு உணர்ந்தேன், அப்படின்றத நம்ம சொல்றது வந்து ரொம்ப அவசியம். அப்படி சொல்லும் பொழுதுதான் இருவருக்கு இடையில வந்து ஒரு தோழமையின் உறவு வளரும். அந்த தோழமை வளர்ந்தாதான் இவங்களால சேர்ந்து திட்டமிட முடியும். அப்போ அந்த உறவுக்கென்று அவர்கள் நேரம் ஒதுக்குவது அவசியம். அப்ப டெய்லி அரை மணி நேரம், வாரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க ரெண்டு பேரும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, மாசத்துல ஒரு அரை நாள் அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியா வெளியே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சிகளை பரிமாற்றிக்கொள்வது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க வந்து அதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி செய்யும் பொழுது உறவை வந்து நாம் திட்டமிட முடியும். இந்த உறவுகள் மாத்திரம் அல்ல, இவர்களை சுற்றியும் உறவுகள் இருக்கிறார்கள். அப்போ வெறும் கணவன் மனைவியின் உறவு மாத்திரம் அல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அப்பா அம்மாவோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ரெண்டு பேரோட உறவுகள் இருப்பாங்க. அப்போ நம்மளோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண வரோம், இதெல்லாம் வந்து நம்ம திட்டமிட்டாதான் நடக்கும். இந்த வாரத்துல இவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், இந்த வாரத்துல இவங்களை போய் பார்த்துட்டு வரலாம், இந்த வாரத்துல நம்ம இதை செய்யலாம். அப்போ எப்போ கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமையை அவங்க திட்டமிடுறாங்களோ அப்பந்தான் அவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையிலயும் அவங்க ஈடுபட முடியும்.
1: உறவு பற்றிய திட்டமிடல் அழகா சொன்னீங்க மேடம். அடுத்தது அந்த குடும்ப வருமானத்திற்கேற்ப செலவுகள், அப்புறம் அத்தியாவசிய செலவு, விருப்ப செலவு, மாச வருமானத்துல சேமிப்பு எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதிர்பாராத அந்த மருத்துவம், அப்புறம் அவசர செலவு இது இருக்கும், அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப நிதி விஷயங்கள்லாம் பத்தி பேசணும். அதனால பொருளாதார திட்டமிடல் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: ஓகே, முதலாவது பொருளாதார திட்டம் இடுதல் சொல்லும் போனா, கணவன் மனைவிக்கு இடையில முதல்ல இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்கு, அது என்னன்னா வெளிப்படையாக இருப்பது. எதையும் மறைக்க கூடாது, ஒரு 10 ரூபா கூட நான் மறைக்க கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்கணும்.
1: அது இருக்குமா?
0: கண்டிப்பா இருக்கும். அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தாதான் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம்ல, எனக்குள்ள உண்மைத்தன்மை இருந்தாதான் பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கும். என்னைக்கு உண்மை இருக்குதோ அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும். நீங்க உண்மை இல்லாத இடத்துல பாருங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது பத்தாம இருக்கும்.
1: கண்டிப்பா,
0: எங்க உண்மை இருக்குதோ அங்க இருக்கிற பணம் வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். அப்போ பொருளாதாரத்தை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில மறைக்க கூடாதுன்ற அந்த எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிடணும், நானும் நீயும் அல்ல நாம் அப்படின்ற திட்டம். இது நம்முடைய செலவு. அப்ப இது வா செலவு, இது ஏன் செலவு அப்படி கிடையாது, இது நம்முடைய செலவு. அப்ப நம்முடைய செலவுல முதலாவது இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துல ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஒரு மேபி ஒரு 5% நம்மளுக்கு இல்ல, இது கொடுக்கறதுக்குன்னு எடுத்து வைக்கணும். அது யாருக்கு வேணா கொடுக்கலாம், புரியுதுங்களா? அது இல்லாதவங்களுக்கு. ஏன்னா எல்லா பணமுமே நம்மளே செலவு பண்ணோம்னா அதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. நம்மளோட இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்கும்போது தான் நாம்ளும் இன்னொருத்தங்க வாழ்க்கையில்

0: நம்ம தாக்கத்தை கொண்டு வரோன்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்,
1: ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்
0: ஃபுல்
1: நமக்கு கிடைக்கும்.
0: சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்போ கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எடுத்து வைக்க வேண்டியது கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறமா கண்டிப்பா ஒரு 10% சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்தியாவசிய செலவு, விருப்பமான செலவு. நீங்க சொன்னீங்க அத்தியாவசிய செலவுன்றது நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள். ஓகே, வீடு வேணும், நம்மளுக்கு கரண்ட் வேணும், இந்த மாதிரி அத்தியாவசியமான நிறைய காரியங்கள் இருக்கு, அந்த செலவு. விருப்ப பொருட்கள்ன்றது வந்து வேணும்னா வாங்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இந்த மாதம் நம்மளுக்கு என்ன வேணும், சில விருப்பமான பொருட்களை முதல்ல பட்டியலிடணும். பட்டியல் இட்டுட்டு அந்த பட்டியலில் வந்து ஓகே நம்ம ரொம்ப இதை ஆசைப்படுறோம், இந்த மாதம் மாத்திரம் இந்த இதை பார்த்துக்கலாம், எல்லாமே வாங்கணும்னு அவசியம் இல்லை, அடுத்த மாதம் இன்னொன்று பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்னென்னா ஒரு பொருளை நம்ம வந்து காத்திருந்து பெறும்போது அதுக்கு வேல்யூ இருக்குது, நினச்ச உடனே வாங்கினோன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. சம் வலைதளங்களில் பார்த்து எல்லாமே வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. தேவையா தேவையில்லையா ஒரு நாள் உட்காந்து பேசினாலே நம்மளுக்கு அது தெரியும் தேவையில்லைன்னு. கண்ணு பார்த்த உடனே வாங்கணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம பொருளாதாரத்தை நம்ம திட்டமிடவே முடியாது. எப்பவுமே வருமானத்துக்குள்ளே தான் செலவு இருக்கணுமே தவிர வருமானத்தை மீறி செலவு பண்ணக்கூடாது. கடனும் வாங்கணுன்ற அந்த எண்ணம் நம்ம டெவலப் பண்ணக்கூடாது.
1: இப்போ வரவு செலவு கணக்கெல்லாம் யார் பார்க்கலாம் மேடம்? கணவனா மனைவி
0: ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஒருவேளை ஒருத்தர் ரொம்ப பிஸியாக இருந்தால் வெளிப்படைத்தன்மை ரொம்ப அவசியம். அப்போ ஒரு ஆள் மேலே நம்ம வந்து ஓகே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, இல்லை நீ எல்லாம் பார்த்துக்கோமா, நான் வந்து உன்னை நம்புகிறேன். அப்போ அந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம். அப்போ அந்த நம்புகிற பர்சன் முழுமையாக எந்த நேரமுமே நான் வந்து எல்லா செலவையும் வச்சுருக்கேன்னா இதை பார்த்துக்கலான்ற அந்த ஓப்பன்னஸும் இருக்கும். அப்போ தான் வந்து திட்டங்கள் சரியாக செயல்பட முடியும்.
1: இப்போ கணவன் கொடுக்குற அந்த சம்பாத்தியத்தில் மனைவி அவருக்கு தெரியாம ஒரு 1000 or 2000 மறைச்சு வச்சிருந்து ஒரு ஜுவல் வாங்கலாம், ஒரு சாரி வாங்கலாம், அது மாதிரி பண்ணலாமா? அது அன்பு தான், மறைக்கணும்னு நினைக்கலாம்.
0: ஜுவல் வாங்குறதும் சரி, சாரி வாங்குறதும் சரி, யார் போட்டுக்க போறாங்க? இவங்க தான் போட்டுக்க போறாங்க. இவங்க அவர்கிட்ட இருந்து மறைச்சா போட்டுக்க போறாங்க? இல்ல. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் பண்ணலாமே, நம்மளுக்கு ஒரு ஜுவல் வாங்கணும். நம்ம ஒரு ஜுவல் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு நம்ம சேமிச்சு வச்சா, எத்தனை வருஷம் நம்ம சேமிச்சு வச்சா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி, சரி மாதம் ஒரு 2000 ரூபா இல்லை 1000 ரூபா நான் எடுத்து வைக்கட்டுமாப்பா, இல்லைன்னா நான் எடுத்து வைக்கட்டுமாம்மா, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அளவு சேரும்போது நம்ம போய் வாங்கலாம். அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யலாமே. ஏன் நம்ம இதில் மறைச்சி வைக்கணும்? மறைச்சி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஆளை நம்பலன்னு தானே ஆயிடுது. அப்படி மறைத்து வைத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் போது என்னன்னா, பண விஷயத்தில் நம்ம என்னைக்கு உண்மை இல்லையோ மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம உண்மை இல்லாமல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து மறைக்காமல் வாழ்கிறதும் உண்மையாக வாழ்கிறதும் நல்லது. இந்த ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல உறவு இருக்கிற தம்பதி, ஒருவேளை ஒரு ஆளுக்கு ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் இந்த சூழ்நிலை கஷ்டம். புரியுதுங்களா?
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத்

0: தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100 மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும்போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின்போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை IIT ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: இரண்டாம் கட்ட செமிகண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 127,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமிகண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்புப் பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். 1 உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கெக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நேரம் 7:25
1: FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788997899.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர்
0: மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் மருத்துவர் இந்திரா, ஆயுஷ் துறையினுடைய இயக்குனர். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதத்தை வந்து தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மனுஷனோட அடிப்படை தேவைகள் அப்படின்னு இருக்கிற சிலவற்றில் முதல் இடத்தை பிடிக்கிறது வந்து உணவுதான். இந்த உணவு வந்து ஏதோ நம்ம பசி தீர்க்கக்கூடிய ஒரு கருவி மட்டும் கிடையாது, நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையை நம்ம பார்த்தோம்னா, துரித உணவுகளுடைய பிடியில நம்ம மாட்டிக்கிட்டு அந்த உணவே மருந்து அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி இவன் மருந்து தான் வந்து நம்ம கிட்ட உணவா இருக்கக்கூடிய ஒரு சோகமான நிலையில ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சமையலறையவே என்னவா வச்சிருந்தாங்க, ஒரு மருந்தகமாக பராமரித்துக் கொண்டு இருந்தார்கள். முக்கியமா நம்ம வஞ்சர்பட்டியில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும். இந்த மிளகுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய அளவுல நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள உள்ளுறுப்புகளை ஏற்புடைய வீக்கத்தை குறைப்பதிலும் இந்த மிளகு வந்து ஒரு முக்கிய நல்ல பயனை தரக்கூடியது. நம்ம உணவுல வந்து ஏதாவதும் உணவு கெட்டு போனதுனாலயோ நம்ம உணவுல வந்து ஒரு விஷத்தன்மை கலந்திருந்தால், இந்த மிளகுக்கு வந்து விஷத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இருக்குது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அடுத்து சீரகம், நம்முடைய அகத்தை சீர்படுத்துவதால் அதுக்கு பேரே சீரகம் அப்படின்னு இருப்பாங்க. வயிற்றினுடைய அமிலத்தன்மையை வந்து நன்கு குறை நம்முடைய செரிமன சக்தியை தூண்டுவதில் முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா சீரகத்திற்கும் உண்டு. அது மிகச்சிறப்பான வயிற்று புண்களை குணமாக்குவதில் வந்து மிகச்சிறந்த ஒரு பொருளாக அது வந்து வேலை செய்யும். இதை தாண்டி நமக்கு ஏற்படக்கூடிய சளி தொல்லைகளையோ செரிமன கோளாறுகளை நீக்குவதற்கும் இந்த மிளகு சீரகம் போன்ற மூலக்கூறுகள் நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பூண்டு, இஞ்சி இதுவுமே நம்முடைய செரிமான கோளாறுகளை நீக்கி நம்ம உடலுக்கு நல்ல ஒரு செயலை செய்யக்கூடியது. புது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை உருவாக்குவதற்கு இந்த பூண்டு வந்து மிகச்சிறிய பங்கை எடுக்கக்கூடியது. இந்த மாரடைப்பு, ரத்த குழாய்கள் வந்து கொழுப்பு பிடிக்கக்கூடிய அபாயத்தை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி பூண்டு போன்ற பொருட்களுக்கெல்லாம் நமக்கு இருக்கு. அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் மஞ்சள். மஞ்சள் வந்து மிகச்சிறந்த அளவில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய, உள்ளுறுப்புகளையும் சரி வெளிப்பிரயோகமாக பயன்படுத்துவது வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதே போன்று நம்ம உடம்புல உள்ள அந்த இயற்கையாகவே என்ன செய்யும், ஒரு நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மையை அது கொண்டுள்ள பொருள் தான் அந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கர்க்குமின் அப்படிங்கிற அல்கலாய்டை நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர கீரைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே வந்து நம்ம உடம்பு எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது. கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும், எளிதாகவும் விலை குறைவாகவும் இருப்பதனால நமக்கு அந்த கீரைகளுடைய மகத்துவம் வந்து பெருசா நம்ம அதை கண்டுகிட்டது கிடையாது. ஆனா மிகச்சிறந்த ஒரு நார்ச்சத்தும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரைகள் தான். அந்த கீரையில வந்து முருங்கைக்கீரை வந்து மிகச்சிறந்த அளவில் இருந்து பல்வேறு நோய்களையும் தீர்ப்பதற்கு ஒரு அரசனாக விளங்கும். மூட்டு தேய்மானங்களை குறைப்பதாக இருக்கட்டும், ரத்த சொகையை போக்குவதாக இருக்கட்டும், மலச்சிக்கலை போக்குவதாக இருக்கட்டும், நிறைய வகைகள் இந்த முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய நிறைய வகையான கீரைகளை சொல்லலாம். மணத்தக்காளி கீரை வயிற்று புண்களை சரியாக்குவதில் இருந்து குறைப்பதில் மணத்தக்காளி கீரையை மிஞ்சுவதற்கு வேற எதுவுமே கிடையாது. துத்தி கீரை மூல நோய்கள்ல வந்து மலம் கழிக்கும் போது ரத்தம் வருவதாக இருக்கட்டும், இல்ல மூல நோய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து ஆரம்ப காலங்களில் இந்த துத்தி கீரையை வந்து ரெகுலரா உணவுல பயன்படுத்திக் கொண்டே வந்தார்கள் என்றால் இந்த மூல நோயிலிருந்து அவங்க விடுபடலாம். கரிசலாங்கண்ணி கீரை நம்மளுடைய கல்லீரலை பாதுகாப்பதில் வந்து முக்கியமான ஒரு இடம் பிடிக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. இது வந்து நாட்பட்ட அளவுல ஏதாவது ஈரல் தாபிதம், லிவர் டிசார்டர்ஸ் ஏதாவது இருந்தது, ஃபேட்டி லிவர், ஏன்னா இன்னைக்கு நாம வந்து நிறைய நோய்களுக்கு ஒரு பக்க நோயா இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு வியாதியை நம்ம பார்க்கிறோம். இது உடல் பருமனுக்காக இருக்கட்டும், செரிமனக்குள் நிறைய வகைகள்ல இந்த ஃபேட்டி லிவர் வந்து முக்கிய செயலாற்றி கொண்டிருக்கிற வேலையில இந்த ஈரலை பாதுகாப்பதுல இந்த கரிசலாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த வேலையை பண்ணும். பொன்னாங்கண்ணி நீரை சொல்லுவாங்க, போன கண்ணும் திரும்பும் பொன்னாங்கண்ணி கீரையாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண்ணுடைய ஒளியை பாதுகாப்பதுல வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கிறது. அரைக்கிறையாக இருக்கட்டும், முளைக்கிறையாக இருக்கட்டும், அவற்றை இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் சிறந்த அளவில் நமக்கு பயன் அளித்துக் கொண்டு வருகின்றன.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ.
4: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். அண்ட் இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:42 நொடிகள். நேயர்களே வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும், என்ன அப்படின்னா எஃபி கேள்வி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியாச்சு, கேள்வி என்ன அப்படிங்கறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்காக இப்போ உங்களுக்காக கேள்வியை நான் சொல்றேன், என்ன அப்படின்னா கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? இதுதான் உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லலாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்க வணக்கம் மக்களே போஸ்டர் இருக்கும், அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில சொல்லுங்க. இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியான பதில் சொன்னீங்க அப்படிங்கறது நிகழ்ச்சியோட நிறைவுல நாம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு ரோமியோ ஜூலியட் படத்துல இருந்து கேட்கலாம்.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9:30 முதல் மாலை 2 வரை வசந்த் நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய் திட்டம் முழுவதும், வம்பா கீரப்பாளையம் முழுவதும், துப்ராயப்பேட்டை முழுவதும், கோவிந்தசாலை பகுதி கிழக்கும் மேற்கும், அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை வடக்கும் மேற்கும், நீடராஜப்பையர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது. அதாவது 9:30 பிற்பகல் 2 வரை. அடுத்ததா இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி கார்டன், தெபசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று காலை 10:30 மதியம் 3 வரை மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி 7:44 ஆயிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு செய்தி, இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் அல்லது சட்டம் அல்லது எம்பிஏ அல்லது சிஏ முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 7/9/2026 அன்று உள்ளபடி 18-27 வரை மற்றும் 18-32 வரை இருக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 7ஆம் தேதி, 7/9/2026 கடைசி நாள். சோ மேலும் இது பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் aai.aero அப்படிங்கிற இணையதள முகவரியில இதற்கான முழு விவரமும் இருக்கு. சோ நீங்க போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8ல. இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. 7:50 ஆயிட்டிருக்கு. நான் உங்களுக்கான எஃபி கேள்வியை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான பதில ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்கே வணக்கம் மக்களே போஸ்டர் இருக்கும், அதில் கமெண்ட்ஸில் உங்களோட பதிலை நீங்கள் சொல்லுங்கள். கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்?

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: 7:55 ஆயாச்சு. நேர்களை வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இப்ப நாம நான் கேட்ட கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் ஆர் பிரஜானந்தா அவர்கள் அப்படிங்கறதா. சோ, அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் நகர்ல இந்த தொடர் நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில 15-13 அப்படின்ற புள்ளி கணக்குல அமெரிக்காவின் கர்வானாவை வீழ்த்தி பிரக்யானந்தா வெற்றி பெற்றார். சோ, பிரக்யானந்தா அப்படிங்கறது சரியான பதில். கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் ஆர் பிரக்யானந்தா அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா, கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கொழுமக்கொண்ட

நான் ராமகிருஷ்ணன், பெங்களூர்ல இருந்து ராமு, கெடார்ல இருந்து அன்பு, ராஜபாளையம் பிரபுவீரா, காரைக்கால்ல இருந்து சேப்பு விஜயராகவன், அரியலூர் வீரதுரை ஹரிஹரன், குறிஞ்சிக்கேணிலிருந்து நூர்ஜஹான், அசுருதீன், அன்வர், ஜாரி, ரிகாஸ், ரியாசத், ரீனா, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமீத், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கோயம்புத்தூர் சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, கோவையிலிருந்து லூவிஸ் செல்வராஜ், முள்ளக்காடிலிருந்து பாபு. ஸோ இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோடு இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். ஷாங்காய் அமைப்பின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் சீனா மற்றும் ரஷ்யா உட்பட 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. இந்தியா 2017வது ஆண்டு முதல் இந்த அமைப்பின் முழு உறுப்பினராக இருந்து வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் தனது உரையில் பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னுரிமைகளை வலியுறுத்துகிறார். நாட்டில் கணிப்பொறி சில்லுகளுக்கான உற்பத்தி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் மொத்தம் 1.27 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய 2வது கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் 6 முக்கிய தூண்கள் குறித்த அரசிதழ் அறிவிக்கைகளை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் வெளியிட்டார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய்த்திட்டு, வம்பாக்கீரப்பாளையம், திப்புராயப்பேட்டை, கோவிந்த சாலை, அன்னசாலை முதல் கடற்கரை சாலை வரை, நீடராஜப்பர் வீதி முதல் சுப்பையா சாலை

வரை ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரி வெங்கடநகர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 1 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், டிவி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், கென்னடி கார்டன், தெபாசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். டைம் கரெக்டா 8:03:10 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஜொலிக்க போற ஊர் எது, அந்த ஊரை ஜொலிக்க வைக்க போற ஆர்ஜே யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ஓகே, அந்த ஊர் எது, ஆர்ஜே யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புது ஷோக்காக நான் வந்திருக்கிற ஊர் ரொம்ப வித்தியாசமான ஒரு பேரை கொண்ட ஒரு ஊர்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் வந்து புதுவையுடைய நகரப்பகுதியை தாண்டி ஒரு கிராமமா இருக்கா இல்ல நகரமா இருக்கான்னு சொல்ல முடியல, பட் கிராமமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு கிராமத்துக்கு உண்டான எல்லா எஃபெக்டிங்கும் தெரியுது. இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா, ஒரு கொடைக்கானல் போனீங்கன்னா ஒரு பக்கம் மேல இருக்கும் வீடு, இன்னொரு பக்கம் பள்ளமா இருக்கும். ஓகேங்களா, ஒரு மலைப்பகுதியில எப்படி இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஊரா இருக்கு. என்னப்பா இப்படி ஒரு ஊருக்கா, நீங்க யோசிக்கீங்க, இருக்கு பாண்டிச்சேரியில இப்படி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் என்னன்னா கல்மேடு. பேர்லயே பாத்தீங்களா கல்மேடு, அதாவது பேச்சு வழக்கில் கல்லிமோடு கல்லிமோடுன்னு சொல்றாங்க இந்த ஊரை, பட் உண்மையான பேர் வந்து கல்மேடு பேட். இந்த கல்மேடு பேட் எங்க இருக்குன்னா புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் இருக்கு. இந்த ஊரை சுற்றி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா ஐயங்குட்டிப்பாளையம், குருமாம்பேட், கல் இந்த பக்கம் வந்து தர்மபுரி, முத்திரையார்பாளையம், மேட்டுப்பாளையம், மேரி உழவர்கரை, உழவர்கரை, மூலகுளம், பிச்சகன்பேட்டை, முத்துப்பிள்ளைப்பாளையம், கோபாலங்கடை, அரசூர், அப்புறம் தமிழக பகுதியிலான வாழப்பட்டம்பாளையம், நடுப்பாளையம், இந்த பக்கம் வந்து பெரம்பை, வானூர் தாலுக்கால வரக்கூடிய பூத்திரை கிராமம், இது எல்லாமே இந்த ஊரை சுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஊரோட சிறப்பு என்னன்னா, இந்த ஊர் வந்து செம்மன் படுகைன்னு சொல்லப்படுற இந்த பகுதிக்குள்ள இருக்கு. அதன் செம்மன் படுகை எப்படின்னா, புதுவையில இருக்கிற அந்த ஊசுடு ஏரியில இருந்து ஆரம்பிச்சு ஓரிமேடு வரைக்கும் ஃபுல்லாவே செம்மண்ணா இருக்கும். ஸோ இந்த பகுதி வந்து செம்மன் படுகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில வந்து இந்த பகுதி இந்த செம்மன் படுகைக்குள்ள வருது. இந்த ஊரை சுத்தி நிறைய தொழிற்பேட்டைகள், அதாவது குருமாம்பேட் தொழிற்பேட்டை இந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, நிறைய வந்து எம்என்சிஸ், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஊர் பக்கத்துல இருக்கு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி இந்த ஊர் பக்கத்துல தான் இருக்கு. பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையம் இந்த ஊருக்கு இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நிறைய சிறப்புகள் இந்த ஊருக்கு இருக்கு. இந்த ஊருக்குள்ள வந்து சின்ன ஊர் தான், ஒரு 4-5 தெரு தான் இருக்கும், பட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஊர் வந்து

0: 30% முடி முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்ததா இருக்கு. இதுதான் சொல்றாங்க, பட் இன்னமும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா பக்கத்துல வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கிறதுனால இன்னும் விவசாயம் இருக்கு. பட் இந்த ஊர் வந்து இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல வந்து மண்பாதை, இந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் போகணும் அந்த ஊருக்கு. வீடுங்க வந்து அவ்வளவு இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும். எல்லாமே கூரை வீடுங்களா இருந்து சொல்றாங்க, பட் இப்ப எல்லாமே மாறி போச்சு. கூரை வீடுங்களே இங்க கிடையாது. ஒத்தடி பாதையும் கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய சாலையா இருக்கு. ஒரு பெரிய திருமண மண்டபம் இங்க இருக்கு. அது மாதிரி வந்து மூணு கோயில்கள், முக்கியமான கோயில்கள் இங்க இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நானே சொல்லிட்டா எப்படி? இந்த ஊர்ல இருக்க ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: நல்ல சத்தமா?
1: வணக்கம்.
0: காலையில சாப்பிடல நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அங்கம்மா.
0: அங்கம்மா, ரொம்ப அழகான பேர், ரொம்ப மாடர்னான பேரா இருக்கு. இந்த பேர் யாரை வச்சா நான் கேட்க மாட்டேன். சொல்லுங்க, எத்தனை வருஷமா கல்மேடு இருக்கீங்க?
1: 45 வருஷம்
0: தான் இருக்கிறேன். 45 வருஷம்னா
1: நீங்க பிறந்த ஊர் ஊர்ல நான் பிறந்தேன். நான் கல்யாணம் பண்ணி வந்து இருக்கிறேன். 78 4
0: 25
1: அந்த ஊர்ல 25 வருஷமா நானு 45 வருஷமா நான் இருக்கிறாங்க.
0: 75, 45, 70 வருஷமா வச்சுக்கலாம். விடுங்க. சொல்லுங்க, கல்மேடு பேட் வந்து நீங்க வரும்போது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு?
1: பாக்குறதுக்கு ரொம்ப கிராமமா இருக்கும். வீடுங்கெல்லாம் கூரை வீடுதான், மண்பாதைதான். அழகான தெருவு கிடையாது. சந்தா இருக்கும். நாங்க அந்த ஊர்லதான் நாங்க 3 வருஷமா நாங்க வாழ்ந்து வரோம். எனக்கு 3 பசங்க. அந்த ஊர்லதான் நாங்க விவசாயம் பண்ணிதான் அந்த பிள்ளைங்களை நானும் இந்த அளவுக்கு பிள்ளைங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை எடுத்துட்டேன். ஆனா வந்து வீடு வந்து மோடும் பள்ளமா இருக்கும்.
0: பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி உயரத்துல அந்த பக்கம் இருக்கு. தெரு பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் பள்ளத்துல ஒரு வீடு இருக்கு. எப்படி நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க இந்த ஊரை?
1: இந்த ஊர்ல நான் அப்புறம் என்னங்க பண்றது? வந்து பொண்ணு கேட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கினேன்.
0: தெரியாம கேட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சரி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல வந்து நிறைய விவசாயம் பண்ண சொல்றாங்க.
1: விவசாயம் பண்ண
0: என்னென்னலாம் பயிர் வச்சிருக்கீங்க?
1: மல்லாட்டை போடுவாங்க, நெல் நடுவாங்க, கேவுரு நடுவாங்க, கம்பு தேனை வரைப்பாங்க. நாங்க விவசாயம் தான் பண்ணுவோம். வீட்டுக்காரெல்லாம் வந்து ஏறு ஓட்ட போவாங்க. நாங்க களைக்கொத்த போவோம். மல்லாட்டை சீசன்ல மல்லாட்டாய போவோம். கேவுரு அறுக்கிற நேரத்துல களை கொத்துவோம், கேவுரு அரைப்போம், கம்பு அரைப்போம். இந்த விவசாயம் தான் நாங்க பண்ணுவோம்.
0: முழுக்க முழுக்க இந்த ஊரை சுத்தி விவசாயம் தான் பண்ணிருக்கீங்க முன்னாடி?
1: பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நிறைய வந்து கம்பெனி, எனக்கு பேர் சொல்ல தெரியல, அங்கங்க கம்பெனிங்க இருக்குதுங்க.
0: உங்க ஊரை சுத்தி கம்பெனி, அதிகமான கம்பெனி
1: இருக்குதுங்க. கவர்மெண்ட் விவசாயம் பண்ண இருக்குது.
0: எல்லாருக்கும் தேவையான இந்த தொழில் வளம் எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கு. வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு. நீங்க வெளியில எல்லாம் போக தேவையில்லை.
1: அப்படி கூட இப்ப எந்த கஷ்டமும் கிடையாது எங்களுக்கு. அப்ப வந்து காசு வந்து கம்மி தான். 5 ரூபாய் கூலில இருந்து நாங்க வேலை செய்யறோம். அப்போ இப்ப எல்லாம் வந்து சுத்தி கம்பெனி இருக்கிறதுனால எங்களுக்கு விவசாயம் பண்ண இடம் இல்ல.
0: உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாயிடுச்சு.
1: வேலை வாய்ப்பு எல்லாமே பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு கூட ஒரு வீட்டு வேலை செஞ்சா கூட காசை பாக்குறோம். இப்போ
0: இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஊர் தண்ணி வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சொல்றாங்க. ஏன் காரணம் கேட்டா செம்மண் பூமி இது. இந்த பூமியில வந்து தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். காட்டு மூடும்னு சொல்ற இந்த செம்மண் படுகையில இருந்து தண்ணி ஊறும். இந்த ஊரில் இந்த தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்ப இன்னமும் டேஸ்டா, இப்ப குடிச்சிட்டு வந்தா உண்மையா டேஸ்டா தான் இருக்கு. சொல்லுங்க, உங்க ஊர் தண்ணி எப்படி?
1: எங்க ஊர் தண்ணி என்னன்னாக்கா சுத்தி வந்து விவசாயம் பண்றதுனால தண்ணி உற்பத்தி ஆகிற இடம். அப்படி மானக்காசலான இடம் கிடையாது. நிறைய தண்ணி வசதி இருக்கு. எங்களுக்கு தண்ணி வந்து தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்க வர்றவங்க.
0: தேங்காய் உடைக்க தேவையில்லாம்.
1: தேங்காய் தண்ணி மாதிரி டேஸ்டா இருக்குது உங்க ஊர் தண்ணின்னு சொல்லுவாங்க. செம்மண் மேடு காட்டு மோட்ல எல்லாம் வந்து மழை பெஞ்சா எங்க ஊரெல்லாம் ரொம்ப தண்ணி செவப்பு கலரா வந்து நாஸ்தியா இருக்கும். அதுலயும் நாங்க
0: செம்மண் படுகளே ஊறி ஊறி தண்ணி உள்ள டேஸ்டா இருந்தது. பக்கத்துல இந்த விவசாய பண்ண இருக்கு. உங்களுக்கு நிறைய பேர் அங்க வேலை செய்யறாரு சொன்னாங்க. இந்த விவசாய பண்ணையில நிறைய பயிர் எல்லாம் வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்களா? நீங்க அப்பெல்லாம் என்னென்ன பயிர் வச்சிருக்கீங்க?
1: அப்பெல்லாம் வந்து அதான் மல்லாட்டை போடுவாங்க, நெல் நடுவாங்க, மரவில் போடுவாங்க, கரும்பு போடுவாங்க, நிறைய மரங்கள், கொய்யா மரம் வளர்ப்பாங்க, பப்பிளி மரம் இருக்கு, முந்திரி மரம் இருக்குது, மாமரம் இருக்குது.
0: இல்லாத மரமே இல்ல.
1: எல்லா மரமும் இருக்குது.
0: விவசாய பண்ணையில எல்லாமே இருக்கு.
1: எல்லாமே இருக்குது.
0: இன்னொன்று உங்களுக்கு வந்து இப்ப ஒரு அத்தியாவசிய தேவை, ரொம்ப ஒரு அர்ஜென்ட், ஒரு அடிப்படை தேவைனா நீங்க எங்க போய் பொருள் வாங்குவீங்க? பாண்டி போவீங்களா இல்ல பக்கத்துல மூல குளம் இல்ல வெளியூர் போவீங்களா?
1: முக்கியமான இருந்தா நாங்க பாண்டிச்சேரி போயிட்டு முக்கியமானதா நகை எடுக்கணும், துணி எடுக்கணும் போகணும் போவோம். கொஞ்சம் தேவையில்ல திட்டமான வாங்கணும்னாக்கா வில்லியனூருக்கு தான் போவோம். ஆமா,
0: உங்களுக்கு கோவில்கள் இருக்குல்ல, மூணு முக்கியமான கோவில்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன கோவில்கள்?
1: எங்க ஊர் உள்ளே வந்து துலகானத் அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆடி மாசம் ஐநாறு பொண்ணுக்கு வந்து கொடி கட்டி ஆடி மாசம் எங்க 3ஆம் திங்களுக்கா 5ஆம் வெள்ளிக்கா 3ஆம் வெள்ளிக்கா திருவிழா செய்வோம். அதே மாதிரி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி மாசத்துல ஐநாறு பொங்கல்
0: திருநாடு
1: மாசம் வந்து அங்காளம்மாவுக்கு கொல்ல விடுவாங்க.
0: இப்ப ஒரு ஒரு விதமான கிராமத்து எஃபெக்ட்

0: இருக்கு ஊரு.
1: ஆமா,
0: அதாவது சிட்டிக்குள்ள
1: இப்பத்திக்கு கிராமம் மாதிரி சொல்ல முடியாது. எல்லா வசதியும் இருக்குதுங்க, பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்குது, மக்களுக்கு வந்து படிப்பு கம்பெனி வசதி இருக்குது, விவசாய பணியில வேலை செய்யறாங்க. இப்பத்திக்கு வந்து எங்க ஊரு நல்லா இருக்குது, சிட்டியே மாரி சூப்பரா இருக்குது.
0: சூப்பரா இருக்குது, கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்கம்மா, நன்றிமா.
1: சரி, தேங்க்யூ.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் கல்மேடு பட்டு பற்றி நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: today. The fresh spell comes after Odisha recorded exceptionally high rainfall during July and August, with several northern districts experiencing repeated flood situations. We have more from a correspondent.
1: Odisha is witnessing another spell of heavy to very heavy rain, with the India Meteorological Department IMD issuing a red warning for Sundargarh and Keonsar today. Orange warning is in force for Jharsuguda, Bargarh, Sambalpur, Deogarh, Angul and Mayurbhanj, while 12 districts are under yellow warning. The rain is associated with a well-marked low pressure area over Gangetic West Bengal and adjoining north coastal Odisha. Odisha recorded 91% excess rainfall last July. Between the last 1st of June and 26th of August, the state received 1,104 millimeters of rain, about 31% above normal. IMD expects rainfall activity to decrease after tomorrow, though isolated rain may continue in this month. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: Lionel Messi has announced his retirement from international football, bringing an end to a 21-year Argentina career that included a World Cup triumph, two Copa America titles, and a record 207 appearances for his country. Messi said the decision has been on his mind since the World Cup final defeat to Spain before the death of his father further convinced him it was time to step away. The 39-year-old revealed the decision in a statement posted on his official Instagram account, confirming that he would no longer wear the Argentina jersey after one of the most celebrated international careers in football history. Messi said the decision has been painful, particularly because of the emotional bond he has shared with the national team and Argentina's supporters throughout his career. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Abhishek. Prime Minister Modi at the Shanghai Cooperation Organization Summit in Bishkek is noticed prominently by the dailies. The statesman quotes Prime Minister Modi telling Putin, "End hostilities and pursue peace. Ensure peace, freedom of navigation, Prime Minister urges Iran," says the Hindu. SIR draft leaves out 47.7 lakh Delhi voters, informs the Asian Age. "One nation, one time, India moves towards self-reliance in timekeeping," reports the Tribune, adding IST to be mandatory time reference from March. Singapore diplomat, Myanmar activist and Bangladeshi aid giver win Magsaysay Awards, reports the Indian Express. Messi closes the Argentina chapter, reports Hindustan Times. Football loses part of its soul as legend calls time on Argentine career after failure to defend World Cup crown and death of his father George, writes the Indian Express. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to address SCO summit in Kyrgyzstan's capital Bishkek today. Country's GDP grows 7.8% in the first quarter of the current financial year, beating RBI's projection of 7%. US describes India as dynamic, strong and resilient economy. New Delhi rejects Court of Arbitration award on Indus Water Treaty. Nepal rescuers blast hillside in search of hydropower workers as families wait anxiously. And Lionel Messi announces retirement from international football, ending legendary 21-year career with Argentina national team. And with that, we end the morning news. Have a nice day.
3: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோவை கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. டைம் கரெக்டா 8:31, 8:00 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்க இருந்து போயிடுச்சுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய கல்மேடு பெட் இந்த ஊர்ல இருந்து தான் போயிடுச்சுக்கு. ஆர்ஜே ஆனந்த் அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஆனந்த்,
7: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி.

0: ஆனந்த் சிசுகம். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடு பேட் பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை கொஞ்சம் அந்த ஒரு சூழல் தான் காணப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல விவசாயம் பண்ணதுல சோ எப்பவுமே வந்து சில்லு சில்லுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஊருக்குள்ள நீங்க நினைச்சானீங்கன்னா ஸ்டார்டிங்ல தரமட்டத்துல தான் போவீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மலைக்கு மலை மேல ஏற மாதிரியே இருக்கும். இந்த கடல் மட்டத்துல இருந்து மேல போவாங்களே அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இங்க வருது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா பழத்துல இருக்கு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா உச்சில இருக்கு, அங்கிருந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியுது. ஏன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி இங்க மழை தண்ணி வடிஞ்சு ஓடும், ஒரு பக்கம் மேடும் பழமா இருக்கு. ஒருவேளை இதனாலதான் இந்த ஊருக்கு கல்மேடு பேட்டுன்னு பேச்சாங்கன்னு கூட தெரியல. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊரா இருக்கு. சோ இப்ப இந்த ஊர்ல ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வேணா. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கத்துக்கு ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு சொல்லுங்க. பேர் என்ன?
1: அஞ்சலாட்சி.
0: அஞ்சலாட்சி, நல்ல அழகான பேர். என்ன பண்றீங்க மேம்?
1: நான் வேலைக்கு போறேன்.
0: வேலைக்கு போறீங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை தான் அது. எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறேன்.
0: அப்படிங்களா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கல்மேடு பேட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமான கேட்க வேண்டிய விஷயம் நான் மறந்துட்டேன், அதாவது இந்த ஊர்ல கபடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸா இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். நிறைய டீம்ஸ் வர இங்க இருக்குன்றாங்க. கபடி எப்படி விளையாடுவாங்க? இங்கெல்லாம்
1: சூப்பரா விளையாடுவாங்க. கபடி எல்லாம் வந்து கல்மேட்டு போயிட்டு வந்து அடிச்சுக்க ஆளே இல்ல. அவ்வளவு ஃபேமஸ்.
0: உங்க வீட்டுல யாரும் விளையாடுறாங்களா?
1: எங்க வீட்டுல விளையாடுறாங்க.
0: யாரு?
1: என் சின்ன பொண்ணு ஜெய்பிரியா விளையாடும்.
0: அப்படிங்களா? ஓ பரவாயில்ல. உங்க பொண்ணு நீங்க விளையாட விடுறீங்க?
1: ஆமா.
0: ஒரு கபடி வீராங்கனே மாத்திட்டீங்க?
1: ஆமா. அவங்க வந்து நேஷனல் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர். அப்ப வந்து இந்த ஊர்ல வந்து ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்து கபடி நல்லா விளையாடுவாங்கன்றீங்க?
1: கண்டிப்பா.
0: சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஊர் பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே வந்து இந்த செம்மன் படையே சொல்றாங்க, இந்த காட்டு மோடு சொல்றாங்க, அந்த காட்டு மோட்டுக்கு கீழே இருக்கு. சோ வந்து மழை பெய்யும் போது தண்ணி அதிகமா அடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்னு சொன்னாங்க. உங்க ஊர் தண்ணியை பத்தியும் கேள்விப்பட்டேன். இந்த ஊர் தண்ணி நீங்க எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்குமா தண்ணி?
1: ஆமா, எங்க ஊர் தண்ணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். எங்க ஊர் தண்ணி மாதிரிலாம் வந்து எந்த ஊர்லயுமே இருக்காது. அவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்க ஊர் தண்ணி.
0: ஒருத்தங்க கூட சொன்னாங்க தேங்காய் உடைச்சா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா?
1: ஆமா, கண்டிப்பா அது குடிச்சு பார்த்தா தேங்காய் தண்ணி மாதிரிதான். அவ்வளவு ஒரு மென்மையா இருக்கும்.
0: இப்ப இந்த ஊரை சுத்தி வந்து எங்க பார்த்தாலும் ஃபேக்டரிங்க இருக்கு மேம். எங்க நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. சோ எல்லாருக்கும் இங்க வேலை ஈஸியா கிடைக்குது. யாரும் வந்து வெளியில வேலைக்கு போக வேலை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்துல எல்லாமே இருக்கு. நீங்களும் பக்கத்துல வேலை செய்றீங்களா?
1: ஆமா, நான் பால் பண்ண இருக்குது பக்கத்துல, அங்கதான் ஒர்க் பண்றேன்.
0: உங்க ஊர் சுத்தி என்ன நல்லா பக்கத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்கு பாத்தீங்கன்னா? உஸ்டேரி பக்கத்துலதான் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பால் பண்ண பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, வெட்டினரி காலேஜ் இருக்கு, விவசாயம் பண்ண இருக்கு, எல்லாமே உங்க ஊர் சுத்தியே இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கா?
1: எங்க ஊர் மாதிரி எந்த ஊரும் கிடையாது. பெருமையா தான் இருக்குது. சுத்தி எல்லாமே இருக்குது.
0: எல்லா அடிப்படை வசதியும் கிடைக்குதுங்களா உங்களுக்கு?
1: கண்டிப்பா எல்லா வசதியும் கிடைக்குது. எந்த குறையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு.
0: இப்ப நீங்க வந்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா எங்க போவீங்க? பக்கத்துல எங்க எங்கெல்லாம் போவீங்க? இல்ல பாண்டி போவீங்களா?
1: பக்கத்துல நிறைய லோக்கல் கடை இருக்குது.
0: அப்படிங்களா?
1: அப்படி வாங்கிக்குவோம்.
0: சோ எல்லாமே இங்க இருக்குன்றீங்க?
1: ஆமா, எல்லாமே இங்க இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் நாங்க பாண்டிக்கு போவோம். மத்தபடி எல்லா வசதியும் இங்கே தான் இருக்கு.
0: இப்ப உங்க ஊருக்கு வரணும்னா எப்படி வரலாம்? என்ன வழி தெரியுங்களா உங்களுக்கு? பாண்டில இருந்து வரணும்னா?
1: பாண்டில இருந்து வரணும்னா தர்மபுரி, அப்புறம் இந்த குறும்பட்டு, முத்துப்புளப்பாளையம், அந்த மாதிரி அந்த லைன்ல இருந்து.
0: எந்த கம்பேட்டே எந்த பக்கத்துல வரலாம் ஊருக்கு?
1: எந்த சைடு வேணாலும் வரலாம்.
0: அப்படிங்களா? இப்ப வந்து இப்ப உங்க ஊரை சுத்தி என்னென்ன ஊர்களுக்காக சொல்லிடுங்க மேம்.
1: எங்க ஊரை சுத்தி வந்து விவசாய பண்ண இருக்குது, அப்புறம் பால் பண்ண இருக்குது.
0: என்னென்ன ஊர்கள்? ஊரை பத்தி சொல்லிடுங்க. என்னென்ன ஊர்கள்?
1: ஊர் வந்து எங்க ஊர் கல்மேடு, பக்கத்துல தர்மபுரி, முத்துப்புளப்பாளையம், கதிர்காமம், பிச்சவரம்பேட்டு, குறும்பட்டு, கோபாலங்கடை, மூலகுளம், இதெல்லாம் எங்களுக்கு பக்கம்.
0: உங்க ஊர் பக்கத்துல தமிழ்நாடு பகுதி வர வருது. இப்ப இந்த பெரம்பை, பூத்துறை, இதெல்லாம் வந்து பக்கத்துல தமிழ்நாடு பார்டரும் வந்துருது. ஓகேங்களா? நீங்க தான் வந்து பாண்டிச்சேரி எண்டில் இருக்கீங்க இப்ப.
1: ஆமா. சோ
0: பக்கத்துல தமிழ்நாடு பார்டரும் வருது, அதையும் சொல்லிடுங்க.
1: பக்கத்துல வந்து தமிழ்நாடு பார்டரும் வருது, அதனால வந்து
0: நான் சொன்னதா சொல்றேன். நிச்சயம் பரவாயில்ல. பக்கத்துல வந்து பெரம்பு இருக்கு, நடுப்பாளையம், வாழைப்பட்டம் பாளையம், பூத்துறை எல்லாமே இருக்கு. எனக்கு முக்கியமான விஷயம் ஊர்ல கேட்கணும், நான் உங்க ஊருக்கு ஏன் கல்மேடு பெட்டுன்னு தெரியும் சொல்லுங்க. ஏன்னா தெரியுமா, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? என்ன நான் கெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து எங்க பார்த்தாலும் பள்ளம் மூடமா இருக்கு. ஒருவேளை அதனால உங்களுக்கு கல்மேடு வச்சாங்களோ?
1: ஆமா, ரோடு வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே மேடா இருக்கும், அதனால அதுக்கு வந்து கல்மேடுன்னு பேர் வச்சிருக்காங்க.
0: அப்படிங்களா? ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறாங்க போல, அது புத்தி புத்தி வளர்த்து புள்ள மேகலை அந்த மாதிரி நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க மேம். நன்றி மேம். நன்றி.
1: நன்றி.
0: நன்றியை கூட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க, ரொம்ப அமைதியான டைப்பா இருக்காங்க மக்களை. இன்னும் நிறைய தகவல் என்னன்னா, முக்கியமான ஒரு தகவல் கல்மேடு பத்தி சொல்லணும்னா, இந்த கல்மேடு உள்ள ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் வந்து இந்த காட்டு மேடு சொல்லப்படுற இந்த செம்மன் படியில மழை வந்து பெய்யும் போது நிறைய தண்ணி வடிஞ்சு வருமா, அந்த தண்ணி வடிஞ்சு வந்து இந்த குளம் ரம்பி, இந்த குளம் மூலமா ஒரு வாய்க்கா வந்து, அந்த வாய்க்கா வந்து ஊசுட்டேரி பாசனம் வைக்கிற வகையா வந்து நிறைய இந்த வயல்களுக்கு வந்து அப்ப வந்து பாசனம் பண்ணதா சொல்றாங்க. சோ நான் இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா

0: இந்த காட்டு மேடு சொல்றது செம்மன் படிகளை பேர எல்லா மாயத்தனையும் வடிஞ்சு இந்த ஊர்வையா தான் கீழே வரும். இந்த ஊர்வையா வந்துட்டு கீழே வந்து இந்த பிச்சவரம்பட்டு மூலகம் இந்த வழியா வந்துட்டு தான் இந்த வேலராம்பட்டு ஏரி வரைக்கும் போய் அந்த ஏரியில போய் தண்ணியில கலக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஊர் வந்து ஒரு வடிகால் அமைப்பு கொண்ட ஒரு ஊர்னு கூட சொல்லலாம். ஏன்னா மழைநீர் வந்து எங்க பெஞ்சாலும் இந்த ஊர் வழியா தான் வடிஞ்சு வரும்னு சொல்றாங்க. சோ இன்னும் நிறைய தகவல்கள் கல்மேடு பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கிட்ட 8:43, 10 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய கல்மேடுப்பேட்டை இந்த ஊர்ல தான் ரொம்ப சூப்பரா வந்து நிறைய தகவல்களை ஆனந்த் மூலமா வந்து அங்க இருக்கக்கூடிய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஆனந்த்,
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் மூசூடு தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுப்பேட் இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஊரை பத்தி இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஊர் வந்து ஒரு செம்மண் பூமின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல வந்து நீங்க செம்மண்ணை தோண்ட தோண்ட கூழாங்கல் அதிகமா கிடைக்குமா? ஸோ கூழாங்கல் வந்து இந்த பகுதியில ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. மண்ணை தோண்ட தோண்ட கூழாங்கல் தாங்க வரும். எங்க பார்த்தோம்னா கூழாங்கல் தான் இருக்கும். நீங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல பயிர் வச்சாலும் சரி, இந்த கூழாங்கல் எடுத்து போட்டுட்டு தான் நீங்க வந்து எதுவாக இருந்தாலும் செய்யணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கூழாங்கல்லாம் அதிகமா கிடைக்குதான். ஸோ இந்த மண்ணோட சிறப்பு இந்த கூழாங்கல்னு சொல்றாங்க. சோ இப்போ ஒருத்தவங்க பேச காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் மீனாட்சி.
3: சொல்லுங்க மேம், என்ன பண்றீங்க?
4: கல்மேடுப்பேட்டில இருக்கோம், விவசாயம் பண்றோம்.
3: விவசாயம் பண்றீங்களா? சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
4: 56 வருஷமா இருக்குறேங்க.
3: 56 வருஷம்னா கண்டிப்பா ஆதி காலத்துல இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இப்ப நீங்க கல்மேடுப்பேட், அப்ப இருந்த கல்மேடுப்பேட், இப்ப இருக்கிற கல்மேடுப்பேட் என்ன ஒரு வித்தியாசம் பாக்குறீங்க?
4: இப்ப அப்ப வந்து மேடு மாதிரி இருக்கும், ஒரே மலையா இருக்கும், குழாங்கல்ல சின்ன சின்ன வீடுங்களா இருக்கும். இப்ப வீடுங்கெல்லாம் நல்லா மெத்த வீடுங்களா ஆயிடுச்சு, நல்லா வசதி வாய்ப்போட இருக்கிறோம். நான் ஒண்ணு கல்லு நோண்ட நோண்ட செம்மண் அப்படியே செகப்பா இருக்கும். ஒரு மழை பெஞ்சாலும் நாங்க வெளில வந்து உட்காருவோம். அந்த அளவுக்கு
3: தண்ணி வடிஞ்சு வரும். வந்து
4: வந்துடும் கீழே வீடு மேடுல இருக்கு, மலை மாதிரி இருக்கும் வீடு. செம்மண்
3: ஊருக்குள்ள என்ற போதும் பாத்தீங்க, அப்படியே பள்ளமா இருந்தது, கொஞ்சம் போக மேடாகுது. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கடைசி தெரு பாத்தீங்கன்னா இன்னும் உச்சில இருக்கு. எப்படி இவ்வளவு வித்தியாசமா ஒரு ஊரு இருக்கு?
4: நாங்க திருத்தி வீடுங்க கட்டியிருக்கோம். இன்னமும் நோண்டும் போது வெறும் குழாங்கல்ல செம்மண் தான்.
3: இப்ப அந்த ஊர் வந்து இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் முடி ஒத்தடி பாதான் இருக்கும். அவ்வளவு வீடுங்களே இருக்காதுன்னு சொன்னாங்க. எப்படி
4: வாய்ப்பு அப்படி கிடையாது. இப்ப ரோடு வாய்க்கா எல்லாம் நல்லா இருக்கு. விவசாயம் பண்ண பக்கத்துல நல்லா காத்து ஓட்டமா எல்லா பயிரும் வைப்பாங்க. பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
3: ஆனா இன்னமும் வந்து சிட்டிக்குள்ள இவ்வளவு ஒரு விவசாயம் பண்ற ஒரு பகுதி இருக்குன்னா விவசாயம் பண்ணதான். பக்கத்துல உங்க ஊர் இருக்கிறதுனால பாக்கவே வந்து இயற்கை கொஞ்சமும் ஒரு பகுதியா இருக்கு. அப்பெல்லாம் எப்படி விவசாயம் பண்ணிருப்பாங்க? மோட்டர் பாசனமா ஏரி பாசனமா?
4: ஏரி பாசனம் உச்சேரி தண்ணி வரும். அது வாரம் ஒரு நாளைக்கு அப்படி அவங்கவுங்க நிலத்துக்கு பயிர் வைப்பாங்க. அந்த தண்ணியில தான் பயிர் வைப்பாங்க. மோட்டர் எல்லாம் கிடையாது. இப்ப வாக்கிய தண்ணி வர்றது கிடையாது, உச்சேரி தண்ணி. அதனால மோட்டர் போட்டு அவங்கவுங்க கான் போட்டு தண்ணி பிடிக்கும். ஏரி தண்ணிலே குளிப்போம், குளிப்போம், துணி துவப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஏரியில குளம் இருக்கும், இந்த குளத்துல நல்ல மீன் அது இதெல்லாம் இருக்கும். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் இதாயிடுச்சு.
3: ரொம்ப மிஸ் பண்ணீங்களா விவசாயம் பண்றது?
4: எல்லாம் வீடுங்களா ஆயிடுச்சு. அந்த விவசாயம் பண்ணதான் எங்களுக்கு செழுமையா இருக்கு.
3: வரும்போது சில்லுன்னு காத்து செம்மையா இருக்கு. மோட்டர் எல்லாம் எடுத்துட்டு இருந்தது, குளிக்கணும் ஆசைதான், பட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு குளிக்க முடியல. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஊர் பக்கத்தே ஐயங்குட்டி பாளையம், குருவாம்பேட்டு, இந்த தர்மபுரி எல்லாமே வளர்ச்சியடைந்த ஒரு பகுதி. ஏன்னா அந்த குருவாம்பேட்டுல தொழிற்பேட்டை இருக்கு, எப்பவுமே ஒரு பிஸியான ஒரு ஏரியா. பக்கத்துல உங்க ஊருக்கு
4: எல்லாமே இருக்கு, மார்க்கெட், பூக்கடை எல்லாமே நல்லா வசதியா இருக்கு. பஸ்ஸுக்கு எந்த குறவும் இல்ல.
3: எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப உங்க ஊரு பக்கத்துல போகும்போது ஒரு ரோடு வந்து இறங்கி மேல ஏறி இறங்கி மேல ஏறுது, எப்படி இந்த இந்த பகுதி மட்டும் இப்படி இருக்கு?
4: அதான் அப்பத்தைக்கு இது மலை மாதிரி இருந்துச்சு, இப்ப அது எல்லாத்தையும் கரைச்சி அவங்க வீடு கட்டின்னு இன்னமும் நிறைய இடம் அது மாதிரி
3: இந்த மலையை திருட்டுதான் இந்த ரோடெல்லாம் போட்டு

0: ரொம்ப வித்தியாசமாக. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பள்ளத்துல இறங்கி திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர் மேல ஏறி ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
1: மலையில இருந்து ஓடியாற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா அவ்வளவு சவுண்டு, இப்பயும் அதே சவுண்டு தான், சல சல சலன்னு ஓடியாரு.
0: இந்த மழை தண்ணி எங்க பெஞ்சாலும் வடிஞ்சி ஓடுற ஒரு பகுதி தான் இந்த கல்மேடு பேட்டா. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், ஊரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்கு?
1: எங்க ஊரை சுத்தி ஐயங்குட்டி பாளையம், தர்மபுரி, பிச்சாவரம் அம்பேத்து, பெரம்ப, கோபலங்கடு.
0: இப்ப பக்கத்துல
1: சிறப்பு வாய்ந்தது உஸ்டேரி.
0: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க ஊர் வந்து தண்ணி பஞ்சமே கிடையாது, பக்கத்துல எல்லாமே தண்ணி.
1: எல்லா ஊரும் சுத்தி இருக்கு, வேகந்தா ஸ்கூல் இருக்கு, எல்லாம் வசதியா.
0: சோ வந்து இன்னொன்னு, இந்த செம்மன் பூமின்றாங்கல்ல, இந்த செம்மன் பூமி இருக்கிறதுனால ஊர் தண்ணி டேஸ்டா இருக்குங்களா?
1: அருமையா இருக்கும். பேர் போனது எங்க ஊருக்கு.
0: அப்பயும் இப்படிதான் இருந்ததா?
1: அப்பயும் இப்படி, அது இப்ப அப்ப நாங்க ஏறி தண்ணியே குடிப்போம். ஏறி தண்ணி அப்படி, ஏறி தண்ணியே கண்ணாடி மாரி இருக்கும். நாங்க அதே குடிப்போம், அதே துணி துவைப்போம், குளிப்போம். இப்ப வந்து தான் தண்ணி ஆயிடுச்சு.
0: ஒவ்வொரு ஊரை பத்தி ஒரு நாள் சொல்லுவோம். அந்த வகையில வந்து கல்மேடு பத்தி சொல்லிட்டு இருக்கோம். கல்மேடு பேட் ஒரு வாதில் என்ன சொல்லுவீங்க?
1: கல்மேடு
0: சிறப்பான ஊர். ஏதோ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஓகே மேம், நன்றி மேடம்.
1: நன்றிங்க
0: மக்களை. இன்னும் நிறைய தகவல்கள் கல்மேடு பேட் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 8:51 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனந்த் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஆனந்த்,
4: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆஜி ஆனந்த். மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தந்து வந்துட்டோம். அதாவது கல்மேடுப்பேட், இந்த ஊர் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு குக்கிராமமா இருந்தது. அதாவது ஒத்தடி பாதை, இந்த கூரை வீடுங்க, இப்படி இருந்த ஒரு ஊர் தான். இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவல டெவலப் ஆயிருக்கு. இந்த ஊரை சுத்தி நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு, கம்பெனிஸ் இருக்கு, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வேற. இந்த சவுண்ட கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு டிராபிக்கும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டெவலப்பான ஒரு ஊரா மாறிடுச்சு. இந்த ஊரை பாத்தீங்கன்னா அவ்வளவு யாருக்குமே தெரியாது, யாரும் அறிந்திடாத ஒரு ஊர் சொல்லலாம். சோ இதே மாதிரி அடுத்த வாரமும் யாருமே அறிந்திடாத ஒரு ஊரை பத்தி உங்களுக்கு நிறைய தகவல்களோட நான் வந்து

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை பாக்குறாங்க. அந்த அதிகாரி ரொம்ப விவரம் தெரிஞ்சவர், அனுபவசாலி. அவரை ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன், அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அவர்கிட்ட வேலை பாக்குற ஒருத்தர் ஏதோ ஒரு பிரச்சனையோட அவர்கிட்ட வந்தார். அவங்க ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு இவர்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இவர் ஒரு பெரிய அதிகாரி, உடனே அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத அவர்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. அப்படி பண்ணல, வந்தவரை உட்கார வச்சு அவர் வாயாலேயே பிரச்சனையை தெளிவா விளக்க சொன்னார். அதுக்கு என்ன காரணமா இருக்குங்கிறதையும் அவர் வாயாலேயே சொல்ல சொன்னார். இந்த பிரச்சனைக்கு என்னென்ன முறைகள்ல தீர்வு காணலாம்ங்கிறதையும் அவர்கிட்டயே கேட்டார். அவரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 4-5 தீர்வுகளை சொன்னார். அதுல உன்னை தேர்ந்தெடுத்து அந்த வழியிலேயே அதை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அனுப்புனார். பிரச்சனையோட வந்தவர் அதுக்கான தீர்வோட திரும்பி போயிட்டார். இவ்வளவையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னா இப்ப அந்த பெரிய அதிகாரிகிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஏன் சார், உங்க கீழே வேலை பார்க்குற அந்த பணியாளர் உங்ககிட்ட வந்தா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தானே வரார். நீங்க என்னன்னா அவரையே உட்கார வச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் நிர்வாகமானு கேட்டேன். ஆமாம் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் விளக்கமும் கொடுத்தார். நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் பிரச்சனையோட மட்டும் நம்ம கிட்ட வர்றவரா இருக்கக்கூடாது. அப்படி அவர் வர்றப்பவே அதுக்காக ஒரு 4-5 தீர்வுகளையும் கொண்டுகிட்டு வர்றவரா அவர்.

0: இருக்கணும். அந்த அளவுக்கு அவரை தயார்படுத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறவர் அல்லது முடிவெடுக்கிறவர், அதாவது டிசிஷன் மேக்கர், எப்படி இருக்கணும்? வெறுமனை தீர்மானிக்கிறவராக மட்டும் இருக்கக்கூடாது, தீர்மானிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் இருக்கணும். அப்படி கற்றுக் கொடுத்தாதான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். அவங்களே பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்கு சரியான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அவங்க வளர்ச்சிக்கு நாம் உதவுறோம்னு அர்த்தம். அப்படி செய்யாமல் பிரச்சனையோடு வர்றவங்களை உட்கார வச்சுட்டு நாம் யோசித்து முடிவு சொல்லி அனுப்புனா அவங்களோட வளர்ச்சிக்கு நாம் தடையாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைமை அதிகாரி தனக்கு கீழே உள்ள பணியாளர்களை பழக்கப்படுத்தணும். பிரச்சனைகளை கொண்டுகிட்டு வர்றவங்களே அதுக்கான சில தீர்வுகளையும் கொண்டுகிட்டு வர்ற அளவுக்கு அவங்க சுயமாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் அதை தீர்மானிக்கிறதுக்கு நீ யார், இங்கே நான் எல்லாம் எதுக்கு உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் விவரம் இல்லாதவர்னு அர்த்தம். முடிவெடுக்கிறதுக்கும் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் சுயமாக சிந்திக்கிற திறமை வளரணும். பணியாளர்களுக்கு சுயமாக சிந்திக்கிற திறமை வளர்றதுக்கு மேலதிகாரிகள் ஒரு கிரியா ஊக்கியாக செயல்படணும். அப்படி செயல்படுறவர் தான் ஒரு சிறந்த நிர்வாகி. இன்னைக்கு பல இடங்களில் நிலைமை இப்படி இல்லை. அதனால தான் எந்த ஆஃபீஸில் போய் எந்த ஒரு சின்ன விவரம் கேட்டாலும் எனக்கு தெரியாது, மேலே உள்ள அதிகாரியை போய் பார் அப்படின்னு கையை காட்டிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளார்க் வந்து தன்னுடைய நாற்காலியில் உட்காந்தார், நிமிந்து பார்த்தார். எதிரில் உள்ள மேஜையில் ஒரு தேள், உத்து பார்த்தார். உடனே ஒரு குச்சியை எடுத்து அடிக்க வேண்டியது தானே, அடிக்கலை. அதை விட்டுட்டு கடிகாரத்தை பார்க்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் நான் போய் சேர்ந்தேன். ஏங்க தேள் அடிக்கிறத விட்டுட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன? 10 மணிக்கு எங்கள் மேனேஜர் வந்துருவார், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தேலை அடிக்கலாம்னு பாக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இஞ்சு ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, சில பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10:30 முதல் மதியம் 3 வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதி, சுவாமி பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி கார்டன், தெபேசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றிலும் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.
6: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சி அடைந்திருப்பது மாபெரும் சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா எட்டியுள்ள இந்த சாதனை நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பலம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் நடைபெறும் 2 நாள் G20 நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கிறார். G20 நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான முக்கிய மையமாக இந்தியாவை முன்வைக்க உத்தேசித்துள்ளது. புதுச்சேரியில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் பேராசிரியர் எஸ்பி சிங் பகேல் ஆகியோர் இன்று தொடக்கி வைக்க உள்ளனர். புதுச்சேரியில் சுமார் 38,000 குடும்ப அட்டைகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறையால் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் இதுவரை 1,65,644 குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் திருபுவனை இன்டர்லிங்க் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை

பத்து மணி முதல் மாலை 4 மணி வரை நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மொளப்பாக்கம் மற்றும் மடுகரை ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:15. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நாம கனா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காரு கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா லேசா லேசா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் மற்றும் இதே பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. பங்கூர்ல இருந்து ஜூலி தனஞ்சயன், அவங்களுக்கான பாட்டை கேட்கலாம். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

கேட்டுட்ருக்கீங்க நேர்களை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு காரைக்கால்லேருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ஒன்பது மணி 18 நிமிடம் 20 நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா டூயட் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ்.

0: இரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்கள் கேட்டவை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன்.

9:35 50 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நேர்களே, எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன்.

எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லயே நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா தீனா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு முதலியார்பேட்டில இருந்து தங்கபாண்டி.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: 9:46 27 FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு எந்த படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கடலூர் கூத்தப்பாக்கம்ல இருந்து சோனாட்சி சிவகுமார்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நொடிகள் ஆயிட்டிருக்கு. FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா காதலன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. தேனியில இருந்து ராதா மற்றும் பிரியா.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா யாரோட பாட்டு கேட்க போறோம் அப்படின்னா, கடலூர்ல இருந்து பிரவீனா. சோ இவங்களுக்கான பாட்டு ஆதவன் திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பாடல் வழங்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரமோகன் மஞ்சக்குப்பம் கடலூர்ல இருந்து, ஐயனார் மீரா அஷ்மிதா அஷ்மித்ரன் பண்ருட்டில இருந்து, அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ் ராகுல் ஹன்சிகா ஹரிணி, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர்லேருந்து, திருமழிசையிலிருந்து நாகராஜ் அஸ்வினி ஹஷ்விதா தோகி தரசன் நிலானி, நன்னிலம்லேருந்து நாராயணன், தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, உளுந்தூர்பேட்டையிலேருந்து ராஜேந்திரன், செல்வம் தேனியிலிருந்து சீதாலட்சுமி, பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியிலிருந்து ஜெயந்தி மரக்கானம், தனஞ்சயன் பங்கூர், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்லேருந்து, மீண்டும் சரஸ்வதி மூலச்சத்திரம்லேருந்து, ஆண்டிப்பட்டி ஆராதனா கடலூர்லேருந்து பரசுராம், சாய் கேரளாலிருந்து, வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் மணிசேகர், திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, தாராசுரம் கைலாசம், கரூர் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியாஸ்ரீ, தேனி பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரித்தன்தாசன். ஸோ இவங்களுக்குலாம் இன்னைக்கு பாடல் வழங்க முடியல, பாடல் கேட்க முடியாதவங்க மீண்டும் முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு மாலை 6:20 மனம் விரும்புதி நிகழ்ச்சி இருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இல்ல அப்படின்னா மீண்டும் நாளைக்கு 9:02 இணைய வழி நேர் விருப்பம் இருக்கு, அதுல வாட்ஸ்அப் பண்ணி பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழ செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். ஷாங்காய் அமைப்பின் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த உச்சிமாநாடு நடைபெறுகிறது. இந்த அமைப்பில் சீனா மற்றும் ரஷ்யா உட்பட 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. இந்தியா 2017வது ஆண்டு முதல் இந்த அமைப்பின் முழு உறுப்பினராக இருந்து வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் தனது உரையில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 6ஆம் தேதி முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கிட்ட 10:03:21 ஆகுது. வாழ்க்கைனா சும்மா ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது, மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற டிராவல் பிரியரா நீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல இந்தியாவை ஒரு சுத்து சுத்த போறோம். நம்ம இந்திய மாநிலங்கள் ஒவ்வொன்றுமே சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக என்னென்ன சுற்றுலா முழக்கங்கள், அதாவது டூரிசம் ஸ்லோகன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்திய மாநிலங்கள் தங்களுடைய பண்பாடு, இயற்கை மற்றும் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்துற வகையில அழகான சுற்றுலா முழக்கங்களை கொண்டிருக்கு, அதாவது டூரிசம் ஸ்லோகன்ஸ் வந்து கொண்டிருக்கு. மாநிலத்தின் பெயரை நான் சொல்ல போறேன், அந்த மாநிலத்திற்கான டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஓகே, ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டூரிசம் ஸ்லோகன்ஸை கண்டுபிடிக்க ரொம்ப தயாராக இருங்க, ஓகேவா? உங்களுக்கான முதல் மாநிலம் புதுச்சேரி, ஓகேவா? புதுச்சேரி மாநிலத்தின் சுற்றுலா முழக்கம் என்ன, டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:09 30 நொடிகள் ஆகுது. சுற்றுலா முழக்கம் சம்பந்தமான கேள்விகள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சுற்றுலா முழக்கம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டூரிசம் ஸ்லோகன்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு புதுச்சேரி உங்களுக்காக கொடுத்திருந்தேன். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் புதுவையில இருந்து ஆசை திரும்பி பேசுறேன். அனைவரும் நலமா?
0: அனைவரும் நலம் சார், நீங்க நலமா?
1: நலம்.
0: ஓகே,
1: நேயர்களுக்கும் வணக்கம்.
0: நேயர்களுக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு.
1: ஓகே, அந்த ஆன்சர் வந்து எப்போதுமே உழைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் நாம். கிவ் டைம் ஏ பிரேக், பீஸ்ஃபுல் புதுச்சேரி. அதுதான் கிவ் டைம் ஏ பிரேக், பீஸ்ஃபுல் புதுச்சேரி அப்படின்னு அந்த முழக்கம்.
0: ஓகே, சூப்பர் சார், சூப்பர். கிவ் டைம்
1: அனைவருக்கும், ஒரு அனைவருக்கும் தேவையான முழக்கம். அனைவரும் எடுக்கணும் ரெஸ்ட், பாக்கணும், சுத்தி சுத்தி பாக்கணும். பீஸ்ஃபுல் புதுச்சேரி நிறைய பக்க பக்க பக்கமா நிறைய பாக்கலாம். செலவு கூட கம்மி தான் இங்க எல்லாரும் சுத்தி பாக்குறதுக்கு.
0: ஓ, அப்படியே விசிட் கொடுக்க சொல்லிடுறீங்க நீங்க இப்பவே?
1: ஆமா, நாம பிளான் பண்ணி பாக்கணும்.
0: ஓகே, சூப்பர் சார், சூப்பர். நன்றி, கால் பண்ணதுக்கு
1: நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.
0: அதாவது பிரெஞ்சு பாணி வீதிகள் மற்றும் அமைதியான கடற்கரைகளோட பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து விலகி நிதானமான நேரத்தை கழிக்க ஏற்ற அமைதியான சூழலை உணர்த்துது இந்த ஸ்லோகன். ஓகேவா, உங்களுக்கான அடுத்த மாநிலம். அடுத்த மாநிலம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா, தமிழ்நாடு இந்த மாநிலத்திற்கான சுற்றுலா முழக்கம் டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க, நம்பர் அதேதான், 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோல் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு டைம் கிட்ட 10:16 ஆயிட்டு இருக்கு. மாநிலத்தோட பெயரை நான் சொல்ல போறேன். அந்த மாநிலத்திற்கான சுற்றுலா முழக்கம் டூரிசம் ஸ்லோகனை தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக எந்த மாநிலம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற மாநிலத்தோட பேரை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாநிலத்திற்கான டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியிலிருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: ஆனந்தி மேடம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, சூப்பர். என்ன தமிழ்நாடு மாநிலத்துக்கான டூரிசம் ஸ்லோகன் என்ன?
3: தமிழ்நாட்டின் டூரிசம் ஸ்லோகன் என்சாண்டிங் தமிழ்நாடு.
2: என்சாண்டிங் தமிழ்நாடு. ஓகே.
3: மயக்கும் தமிழ்நாடு.
2: மயக்கும் தமிழ்நாடு.
3: ஆமா, போயிட்டு வரே புத்து
2: ஸ்லோகனை கேட்கும் போதே போகணும்னு தோணுது இல்ல?
3: ஆமா ஆமா. தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, ஈரோடு, எல்லாமே, திருச்சி, எல்லாமே போயிட்டு வந்தாக்கா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பிரகதீஸ்வரர் கோவில் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
2: நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, அதாவது கோவில்கள், கலைநயமிக்க சிற்பங்கள், பாரம்பரிய நடனம், அதுக்கப்புறம் அழகான கடற்கரைகள் அப்படின்னு பயணிகளை தன்னுடைய பண்பாட்டு சிறப்பால மயக்கிறதுனால வந்து சுற்றுலா ஸ்லோகம் வந்து என்னவா இருக்கு, டூரிசம் ஸ்லோகன் அப்படின்னா என்சாண்டிங் தமிழ்நாடு, மயக்கும் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்லோகனை பெற்றிருக்கு. அடுத்து

உங்களுக்கான மாநிலம் என்ன அப்படின்னா கேரளா. ஓகேவா, கேரளா மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM ரெயின்போ புதுவை 102.8.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவங்க

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:23:32 ஆகுது. இன்னைக்கு இந்திய மாநிலத்தின் டூரிசம் ஸ்லோகன் தான் சம்பந்தமான கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். கடைசியா என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, கேரள மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: காலை தீவிரமடைந்த காலை வணக்கம், அன்பான வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ராஜகோபால், வில்லியனூர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே ராஜகோபால் சார், ஆன்சர் என்ன?
2: God's own country, கடவுளின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
1: கடவுளின் சொந்த தேசம். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஓகே, கேரளாவோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, கடவுளின் சொந்த தேசம். பசுமையான தென்னை மரங்கள், இயற்கை எழில் கொஞ்சம், நீர்வழி பாதைகள், ஆயுர்வேத சிகிச்சை, அதுக்கப்புறம் இயற்கை வளம் நிறைந்த, கடவுளே நேரில் உருவாக்கியது மாதிரி அவ்வளோ அழக கொண்டிருக்கிறதுனால இந்த ஸ்லோகனை பெற்றிருக்கு. உங்களுக்கான அடுத்த மாநிலம் கர்நாடகா. ஓகேவா, கர்நாடகாவோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு, வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கேட்டா 10:30 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு இந்திய மாநிலத்தின் சில மாநிலங்களோட டூரிசம் ஸ்லோகனை தான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன மாநிலம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கர்நாடகா சொல்லியிருந்தேன். சோ அந்த மாநிலத்தின் டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
2: ஓகே சொல்லுங்க சார், கர்நாடகா ஸ்டேட்டோட டூரிசம் ஸ்லோகன் என்ன?
3: ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ், அதுதான் மேம் அதனுடைய ஆன்சர்.
2: ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ்,
3: எஸ்.
2: ஒரு மாநிலம் பல உலகங்கள்.
3: ஆமா.
2: எதுக்காக இந்த
3: ஆன் ஸ்பாட் கேள்வி? ஆன் ஸ்பாட் கேள்வி ஏதாவது கேளுங்க மேம்.
2: ஆன் ஸ்பாட் கேள்வி வந்து கேக்குறதுக்கு ஆவலா இருக்கீங்க நீங்க.
3: ஆமா.
2: சரி ஓகே, உங்களுக்காக இன்னொரு ஸ்டேட் சொல்றேன், ராஜஸ்தான்.
3: நன்றி
2: சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி.
2: எஸ், ஒரு மாநிலம் பல உலகங்கள், ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கர்நாடகா மாநிலத்தோட சுற்றுலா முழக்கம், டூரிசம் ஸ்லோகனா இருக்கும். பெங்களூருவின் நவீன தொழில்நுட்ப நகரம், ஹம்பியின் வரலாற்று சின்னங்கள், அதுக்கப்புறம் கூர்க்கின் மலை பிரதேசங்கள், அதுக்கப்புறம் கரவாலியின் கடற்கரைகள் அப்படின்னு ஒரே மாநிலத்துல பலதரப்பட்ட அனுபவங்களை வழங்குறதுனால இந்த ஸ்லோகன் இந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான அடுத்த மாநிலம் சொல்லியாச்சு, ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு வெளியுறவர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:37:52 ஆகுது. இன்னைக்கு இந்திய மாநிலத்தின் டூரிசம் ஸ்லோகன் சுற்றுலா முழக்கம் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா உங்ககிட்ட ராஜஸ்தான் மாநிலம் இந்த மாநிலத்தின் டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் கரெக்டா ஆன்சர் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஓகே அந்தோனி ராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா மேடம்?
0: நலம் நலம் நலம். ஓகே, ராஜஸ்தான் மேடம் மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன சார்?
1: எங்கள் நாட்டிற்கு நிலத்திற்கு வருக.
0: எங்கள் நாட்டிற்கு நிலத்திற்கு வருக.
1: வருக, ஆமா மேடம்.
0: போயிடுவீங்களா?
1: போயிடலாம் மேடம், எல்லாரும் போயிடலாம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நல்லது மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. எங்கள் நாட்டிற்கு நிலத்திற்கு வருக. மன்னர்களோட கம்பீரமான கோட்டைகள், அரண்மனைகள், தார் பாலைவனம், அதுக்கப்புறம் வண்ணமயமான ராஜஸ்தானி பண்பாட்டை பிரதிபலிக்கிறதுனால இந்த ஸ்லோகனை இந்த ஸ்டேட் பெற்றிருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: மத்திய பிரதேசமோட டூரிசம் ஸ்லோகன் என்னன்னு தெரியுமா? அற்புத இந்தியாவின் இதயம், தி ஹார்ட் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி. விளக்கம் கேட்காம வந்து இந்த ஸ்லோகனை மட்டும் கேக்குறதுனால டக்கு டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு சூப்பரா வந்து சொல்லி கலக்கிட்டு இருக்காங்க. அதாவது அற்புத இந்தியாவின் இதயம், இந்தியாவின் மைய பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த மாநிலம் கஜராஹோ சிற்பங்கள், கன்ஹா தேசிய பூங்கா, அதுக்கப்புறம் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களை கொண்டு இந்தியாவின் இதயமா திகழுது. அதனாலதான் அற்புத இந்தியாவின் இதயம் அப்படின்ற ஸ்லோகன் இந்த ஸ்டேட்டுக்கு இருக்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா. ஒடிசா மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா கால் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு

0: அற்புத இந்தியாவின் ஆன்மா. ஆனா ஒவ்வொரு ஸ்லோகனையும் கேட்கும் போது அவ்வளவு அழகா இருக்குல்ல. அற்புத இந்தியாவின் ஆன்மா தான், சோல் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. ஓகே சூப்பர் கலைவாணி, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: மேம் ஷோ சூப்பரா இருக்கு மேம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன்.
0: இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே.
1: நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் மேம்.
0: ஓகே சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கலைவாணி.
1: தேங்க்யூ,
0: நன்றி. ஓகே, அற்புத இந்தியாவின் ஆன்மா த சோல் ஆஃப் இன்கிரெடிபிள் இந்தியா. பூரி ஜெகநாதர் ஆலயம், கொனார்க் சூரிய கோவில், அதுக்கப்புறம் பழங்குடியினரின் கலை பாரம்பரியம் மூலமா இந்தியாவின் கலை மற்றும் ஆன்மீக ஆன்மாவா கருதப்படுது. உங்களுக்கான அடுத்த மாநிலம் கோவா. ஓகேவா, கோவாவோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படிங்கறத சீக்கிரமா கண்டுபிடிச்சு சீக்கிரமா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
3: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. இந்திய மாநிலத்தின் சில மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன்ஸ் தான் கேட்டுட்ருக்கேன். கடைசியாக கோவா சொல்லியிருந்தேன் இல்லையா, கோவா ஸ்டேட்டோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக நேயர் வந்திருக்காங்க. பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, ஆர்வமா வந்து பதில் சொல்ல வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, கோவா மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:57, 19 ஆகிட்டு இருக்கு. கோவா இந்த மாநிலத்தோட டூரிசம் ஸ்லோகன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: பிரபா மேம், நல்லா இருக்கீங்களா?
1: ஓகே,
0: நானும் நலம். கோவா ஸ்டேட்டோட டூரிசம் ஸ்லோகன் என்னன்னு அப்படியே சொல்லிடுங்க பாக்கலாம். அற்புதமான கடற்கரைகள் நிறைந்த விடுமுறை தலம் அப்படிங்கறது கரெக்டான பதில். சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம இந்தியாவை ஒரு குட்டி சுத்தி சுத்திட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு மாநிலமும் அதோட சுற்றுலா முழக்கங்கள் வழியா நம்ம கிட்ட எவ்வளவு அழகான கதைகளை சொல்லுது பாத்தீங்களா. வாழ்க்கைங்கிறது கடிகாரம் முள்ளோட ஓடுறது மட்டும் கிடையாது, அப்பப்போ பிரேக் எடுத்துக்கிட்டு புதிய இடங்களையும் புதிய மனிதர்களையும் பாக்குறதுதான் உண்மையாவே வந்து அழகான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். டைம் கிடைச்சது அப்படின்னா ஒரு ட்ரிப் கிளம்புங்க, ஓகேவா? இன்னைக்கு உங்க கூட ஸ்லோகன்ஸ் பயண கதைகளையும் பகிர்ந்துகிட்டது நான் அர்ஜே ஜீவிதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ணி பேசின நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத அளவில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். மேலும் பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும் போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட ஊக்கமளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது வருடாந்திர மாநாடு கிர்கிஸ்தானின் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று தொடங்கியது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்தியாவின் 7

8% பொருளாதார வளர்ச்சியானது 140 கோடி குடிமக்களின் கடின உழைப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவில் இன்று காணொலியை பகிர்ந்த பிரதமர் இந்த வளர்ச்சியை தக்கவைத்துக் கொள்ள தற்சார்பு இந்தியாவாக மாறுவது அவசியம் என்று குறிப்பிட்டார். மேலும் அனைத்து குடிமக்களும் சுதேசி நடைமுறையை ஏற்றுக்கொண்டால் சுதந்திரத்தின் 100வது ஆண்டில் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் துணிப்பைகள் மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று 2 வார கால ஸ்வச்சதா பக்வாடா 2026 தொடங்கி வைக்கிறார். காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வி ஆண்டிற்கான ஆசிரியர் பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக கல்லூரி பொறுப்பு முதல்வர் திரு கந்தவேல் தெரிவித்துள்ளார். இதற்கான விண்ணப்பங்கள் கல்லூரியின் www.pkcekkl.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதியாகும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 25 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சங்கர் மகாதேவன் குரலில் பாடல் கேட்கலாம், கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.
2: ஒரு கணம் போ

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில்

நேரம் 11:22 45 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 11:34:46 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:46, 30 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது வருடாந்திர மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று தொடங்கியது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார். 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும், அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவதான கர்நாடக அரசின் உத்தேசத்தை கண்டித்தும் அணை கட்டுவதை தடுக்க கோரியும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக ஏற்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட எந்தவொரு மோட்டார் வாகனத்தையும் ஓட்டக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் டாக்டர் சிவகாமி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் எந்தவொரு மோட்டார் வாகனத்தையும் பள்ளி வளாகத்திற்குள் கொண்டுவரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் நிலையில், புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஹெல்த் கார்டு எண் மூலம் ஆன்லைனில் மருத்துவ அறிக்கைகளை தெரிந்து கொள்ள முடியும் என காரைக்கால் நோய் தடுப்புத்துறை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்து பூக்கள் மற்றும் நெல்மணிகளை தூவி நீரை வரவேற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 25 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அஜய் ஜீவிதா. இன்றைய தினத்தின் வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக சித்திரம் பேசுதடி படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:08:30 ஆகுது. தேசிய ஊட்டச்சத்து வாரம் இந்தியாவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 7 வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. நல்ல ஆரோக்கியத்திற்கு சரியான ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் சீரான உணவு முறையின் அவசியத்தை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இந்த வாரத்தின் நோக்கமா இருக்கு. 2026 இந்தியாவின் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊட்டச்சத்தின் ஆற்றலை கண்டறியுங்கள் அப்படிங்கிறது தான். தினசரி உணவு தேர்வுகளின் மூலம் நமது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களை தடுக்கிறது, இந்த மாதிரியான ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை இந்த கருப்பொருள் வலியுறுத்துது. தொடர்ந்து பேசலாம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சு

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:15:35 ஆகுது. தேசிய கண்தான இருவாரம் அப்படிங்கிறது கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், மக்கள் தங்களுடைய கண்களை தானம் செய்ய ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்தியா ஃபுல்லா August 25 to September 8 ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுற 15 பிரச்சாரம். இருண்ட உலகில் ஒளியேற்ற உங்கள் விழிகளை தானம் செய்யுங்கள். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: போன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:41:46 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக கடிதம் எழுதும் தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 கடிதம் எழுதும் தினமா உலக அளவில் கொண்டாடப்படுது. இந்த நாள் கைகளால கடிதம் எழுதும் முறையை பாராட்டும் விதமா கொண்டாடப்படுது. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்களை டிஜிட்டல் திரைகளில் இருந்து விலக்கி பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து கையால எழுதப்பட குறிப்பை அனுப்பும் மகிழ்ச்சியை அனுபவிக்க ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாம கடிதம் எழுதும் பாரம்பரிய கலைய உயிர்ப்போட வச்சிருக்கிறதும் தனிநபர்களிடையேயான ஆழமான உறவுகளை வளர்க்கறது தான் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: இயந்திரம் படித்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு

0: ஒவ்வொரு மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:29:46 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம், இந்திய விடுதலை போராட்டத்தை தமிழகத்தில் தொடங்குவதற்கு காரணமாயிருந்த முன்னோடி புலித்தேவர் 1715 இதே தினத்துல பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் காத்தப்ப புலித்தேவர் அப்படிங்கிறது தான். புலித்தேவர் அப்படிங்கிற பெயர் புலித்தேவர் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்திய விடுதலை வரலாற்றுல வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஃபர்ஸ்ட் 1751 வீர முழக்கமிட்டவர் இவர் தான். இதனால இந்தியாவின் முதல் விடுதலை போர் அப்படின்னு கருதப்படுற சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியா கருதப்படுறாரு. தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி வட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய நெல் கட்டும் செவல் அப்படிங்கிற ஊர்ல புலித்தேவர் நினைவை போற்றும் வகையில புலித்தேவர் நினைவு மாளிகை அமைச்சிருக்காங்க. பாடலுங்களுக்காக வாழ்த்துக்கள் படத்துல இருந்து வந்துட்டு இருக்க கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்றே டைம் கரெக்டா 12:36 ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாயாக உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடக, காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும், சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும், சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும், மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு DNA சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் DNA சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும், தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும், அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3ஆம் நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி

0: ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 12:50.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: அம்மா என்று வறண்ட குரலில் சொன்னான் பாவல். நம்மில் யாராவது ஒருவன் அந்திரே என்றுதான் வைத்துக் கொள்ளேன், ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு எனக்கு பின்னால் வந்து ஒளிந்து கொண்டான் என்று வைத்துக்கொள். அப்புறம் அவனுக்கு பதில் என்னை சிறைக்கு கொண்டு போகிறார்கள் என்று நினைத்துப்பார். உனக்கு என்ன உணர்ச்சியமா உண்டாகும்? தாய் திடுக்கிட்டு ஒன்றும் புரியாதவளாய் மகனை பார்த்தாள். தோழனுக்கு தோழன் இப்படி துரோகம் செய்ய முடியுமா? ச, அது என்ன வேலை என்று தலையை அசைத்துவிட்டு சொன்னாள் அவள். ஆஹா பாவல், உன்னை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் என்று இழுத்தான் ரிப்பன். பிறகு அவன் தாயின் பக்கம் திரும்பி கேலியாக கண்ணை சிமிட்டிக் கொண்டு, இது ஒரு நாசுக்கான விவகாரம்தாம்மா என்றான். மீண்டும் அவன் பாவலை நோக்கி திரும்பி உபதேசம் பண்ணுகிற தோரணையில் பேச ஆரம்பித்தான். தம்பி, உன் எண்ணங்கள் எல்லாம் இன்னும் பிஞ்சாய்த்தான் இருக்கின்றன, பழுக்கவில்லை. சட்டவிரோதமான காரியம் என்று வரும்போது கௌரவத்தையோ நாணயத்தையோ பார்த்து கொண்டிருக்க முடியாது. நீயே யோசித்துப்பார். முதன் முதல் அவர்கள் சிறையில் தள்ளப்போவது எவன் கையில் புத்தகம் இருந்ததோ அவனைதான். உபாத்தியாயர்களை அல்ல. இது முதலாவது. இரண்டாவது, உபாத்தியாயர்கள் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றே வைத்துக்கொள். அந்த புத்தகங்களிலும் தடை செய்யப்பட்ட புத்தகங்களில் உள்ள உண்மைகள் இருக்கத்தான் செய்யும். வார்த்தைகள் தான் வித்தியாசமாயிருக்கும். விஷயம் ஒன்றுதான். வேண்டுமானால் நீ தரும் புத்தகங்களில் இருப்பதை விட அதில் உண்மை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். சுருங்க சொன்னால், நான் எந்த கொள்கைக்காக வாழ்கிறேனோ அதே கொள்கைக்காகத்தான் அவர்களும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் சுற்றி வளைத்து திரிகிறார்கள். நான் நேர்பாதையில் விரைந்து முன்னேறி போகிறேன், அவ்வளவுதான். முதலாளிகளின் கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் எங்கள் இருவரையுமே தண்டிக்க வேண்டியதுதான். சரிதானே? இது இரண்டாவது. மூன்றாவதாக ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. நடந்து செல்லும் தரைப்படை குதிரைப்படை ஆட்களோடு சிநேகம் கொள்ள முடியாது. முஜிக்காய் இருந்தால் நான் அந்த மாதிரி நடந்து கொள்ள மாட்டேன். ஆனால் அந்த உபாத்தியாயரோ ஒரு பாதிரியாரின் பிள்ளை, உபாத்தியாயினியோ ஒரு பண்ணையாரின் மகள். அவர்கள் இருவரும் ஜனங்களை ஏன் தூண்டிவிடப் போகிறார்கள்? என்னை போன்ற ஒரு முஜிக்கு அந்த கனவான்களின் மனத்தில் இருப்பது எட்டாது. எனக்கு நான் செய்கின்ற காரியம் நன்றாய் தெரியும். அவர்கள் அந்த படித்த சீமான்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் கூட தெரியாத புரியாத விஷயம். 1000 வருஷ காலமாக அந்த கனவான்கள் தங்கள் இடத்தில் சுகமாக வாழ்ந்து கொண்டு முஜிக்குகளின் முதுகுத்தோலை உரித்தெடுக்கிறார்கள். இப்பொழுது மட்டும் அவர்கள் திடுத்திடுப்பென்று முஜிக்குகளின் கண்களை மறைந்திருக்கும் திரைகளை தங்கள் கைகளாலேயே விலக்கி விடுவார்களா? எனக்கு அந்த மாதிரியான கட்டுக்கதைகளில் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொல்வது அபாரமான கற்பனை. ஆமாம், சீமான்களுக்கும் எனக்கும் வெகு தூரம். நீ குளிர்காலத்தில் வயல்வெளி வழியாக குறுக்கே நடந்து செல்கிறாய் என்று வைத்துக்கொள். ரோட்டு கரைக்கு வந்தவுடன் உனக்கு எதிராக ஏதோ ஒன்று தெரிகிறது என்றும் நினைத்துப்பார். அது என்ன? அது ஒரு நரி அல்லது ஓநாய், இல்லாவிட்டால் ஒரு நாயாக இருக்கும். என்னவென்று தெரியவில்லை. தாய் தன் மகனை பார்த்தாள். அவன் மகிழ்ச்சியற்று காணப்பட்டான். ரிப்பினின் கண்களில் ஒரு கரிய ஒளி பிரகாசித்தது. அவன் ஆத்ம திருப்தியோடு பாவலையே பார்த்து கொண்டும் தாடியை தடவி

0: கொண்டும் இருந்தான். நல்லொழுக்கத்தை பற்றி நினைப்பதற்கு இது காலமில்லை என்று தொடங்கினான் ரிப்பின். வாழ்க்கையோ ஒரே சிரமமாயிருக்கிறது. நாய்கள் ஒன்று கூடினால் ஆட்டு மந்தையாகி விடாது. ஒவ்வொரு நாயும் அதன் அதன் இஷ்டப்படி குலைத்து தள்ளும். சாதாரண மக்களின் நலனுக்காக படித்த சீமான்களில் பல பேர் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தனக்கு தெரிந்தவர்கள் முகமெல்லாம் மனக்கண் முன் கண்டவாறே பேசினாள் தாய். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையுமே சிறையில் கழித்து விடுகிறார்களே, அவர்களெல்லாம் ஒரு தனி ரகம் என்றான் ரிப்பின். முஜிக் பணக்காரனாகி படித்த கணவான்களோடு சரிசமானம் பெறுகிறான். படித்த கணவான்கள் ஏழைகளாகி முஜிக்குகளின் நிலைக்கு தாழ்ந்து விடுகிறார்கள். பணம் இல்லாவிட்டால் மனம் சுத்தமாயிருக்கும். பாவல், நீ எனக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கிறதா? ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியேதான் சிந்திக்கிறான் என்று சொன்னாயே, அதுதான் சங்கதி. தொழிலாளி இல்லை என்று ஒரு விஷயத்தை சொன்னால் முதலாளி அதே விஷயத்தை இருக்கிறது என்பான். தொழிலாளி ஆம் என்று சொன்னால் முதலாளி தன் குணத்திற்கேற்ப இல்லை என்று கத்துவான். இதே முரண்பாடுதான் முஜிக்குகளுக்கும் படித்த சீமான்களுக்கும் இடையில் நிலவுகிறது. முஜிக்கொருவன் வயிறு நிறைய சாப்பிடுவதை பார்த்தால் உடனே பண்ணையாருக்கு வயிற்றை கலக்கிவிடும். ஒவ்வொரு வர்க்கத்திலும் சில நாய்ப்பிறவிகள் இருக்கத்தான் இருப்பார்கள். நான் ஒன்றும் எல்லா முஜிக்குகளுக்காகவும் பரிந்து பேசவில்லை. அவன் தனது பலம் பொருந்திய கரிய முகத்தை தொங்கவிட்டவாறே எழுந்து நின்றான். பற்களை பட்டென்று கடித்த மாதிரி அவனது தாடி நடுங்கி அசைந்தது. எழுந்து நின்று கொண்டு அவன் மெதுவான துணியில் மேலும் பேசினான். 5 வருஷ காலமாக நான் ஒவ்வொரு தொழிற்சாலையாய் இடம் மாறி திரிந்தேன். கிராமப்புறம் எப்படி இருக்கும் என்பதே எனக்கு மறந்து போயிற்று. கிராமத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமையை பார்த்தபோது அந்த சூழ்நிலையில் உயிரோடு கூட வாழ முடியாது என்று உணர்ந்தேன். புரிகிறதா? என்னால் வாழ முடியவே இல்லை. நீ இங்கே வாழ்கிறாய், அங்கு நடக்கின்ற அநியாயங்கள் எல்லாம் உனக்கு தெரியாது. அங்கே பசி கொடுமை மக்களை நிழல் போல தொடர்ந்து வாட்டுகிறது. தின்பதற்கு ஒரு ரொட்டி சீனி எதுவுமே கிடைப்பதில்லை. கிடைக்கும் என்று நம்பிக்கையும் இல்லை. பசிப்பேய் அவர்களது இதயங்களையே தின்று விழுங்குகிறது. முகங்களை கோரமாக்குகிறது. அந்த ஜனங்கள் வாழவில்லை, எட்டாத தேவைகளில் அழுகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அவர்களை சுற்றியுள்ள அதிகாரிகளோ அவர்கள் கையில் ஒரு சிறு ரொட்டி துண்டு கூட சிக்கிவிடாதபடி கழுகுகளைப் போல கண்காணித்து வருகிறார்கள். அப்படியே தப்பித் தவறி ஒரு மிஜிக்கின் கையில் கொஞ்சம் உணவு கிட்டிவிட்டால் உடனே அதனை தட்டிப் பறிப்பதோடு அவனது கன்னத்திலும் அறைகிறார்கள். ரிப்பின் மேசை மீது கையை தாங்கியவாறு திரும்பி பாவலை நோக்கி தலையை சாய்த்தான். அந்த கொடிய வாழ்க்கையைக் கண்டு என் வயிறு கூட உள்ளடங்கி போயிற்று. அந்த வாழ்க்கையை என்னால் தாங்க முடியாது என்று நினைத்தேன். அப்புறம் எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், இல்லை நீ அப்படி செய்யக்கூடாது, மனதை தளரவிடக்கூடாது, இந்த வாழ்விலிருந்து நீ பிரிந்து செல்லக்கூடாது. உன்னால் அவர்களுக்கு உணவு அளிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீ அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். அதனாலேயே அங்கு தங்கினேன். மக்களுக்காகவும் மக்களின் மீதும் எனக்கு ஏற்பட்டுள்ள பகைமை வெறுப்பு எல்லாம் என் இதயத்துக்குள்ளே பொறுமி புகைந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வெறுப்புணர்ச்சி இன்னும் என் மனதை ஏன் இதயத்தை கத்திப்போல் குத்திக் கொண்டிருக்கிறது. மெதுவாக அவன் பாவலின் அருகே சென்று அவனது தோள் மீது கையை போட்டான். அவனது நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது. கைகள் நடுங்கியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசிகிட்டு.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: etnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. புதுச்சேரியில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் 36.49 கோடி ரூபாய் மதிப்பில் நல்லவாடு மீன் இறக்குமையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நீல பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக கூட்டுறவு முறையில் கடற்பாசி வளர்க்கும் திட்டங்களுக்கு ஏற்ற திறன்களை உருவாக்குவது குறித்து மாநாடு ஒன்றையும் மத்திய அமைச்சர் தொடங்கி வைத்தார். கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மீன்வளத்துறை இணை அமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பஹேல், துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும் உள்ளிட்ட எந்தவொரு மற்றொரு வாகனத்தையும் ஓட்டக்கூடாது என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் டாக்டர் சிவகாமி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் எந்த ஒரு மோட்டார் வாகனத்தையும் பள்ளி வளாகத்திற்குள் கொண்டுவரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் மருத்துவ சிகிச்சைகளை பதிவு செய்ய ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாவட்டம் மாதிரி மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்து பூக்கள் மற்றும் நெல்மணிகளை தூவி நீரை வரவேற்றார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்று தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோபா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: தொழில்துறை நடவடிக்கைகள்ல என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையா விளக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ பிஎன்எஸ் புதிய குற்றவியல் சட்டமான அந்த பிஎன்எஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: பிஎன்எஸ் அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா. பாரதியனா இந்தியா, நியாய அப்படின்னா நியாயம் நேர்மை நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா, அது லா அப்படின்னு சொல்லலாம். சன்ஹிதா அப்படின்னா ஒரு கம்பைலேஷன், அவ்வளவுதான். சோ ஏற்கனவே இருந்தது வந்து இந்தியன் பீனல் கோட். இந்தியனுக்கு பதிலா பாரதியமும், நியாய அப்படின்னா நியாயம், பீனல் பீனல்னா வந்து ஒரு ஒரு குற்றம் புரிந்தவங்களுக்கு என்ன ஒரு அவாய்ட் பண்ணணுமோ, எப்படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து பீனல். அதை வந்து நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் மட்டும் கிடையாது, அதாவது இது வந்து வெறும் செக்ஷன்ஸ் மட்டும் ஆல்டர் பண்ணி போட்டு இருக்கிற மாதிரி இல்ல. நமக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து துணியெல்லாம் அடுக்கி வச்சிருப்போம், அந்த துணியை வந்து பல காலமா அப்படியே போட்டு போட்டு போட்டு வச்சிருப்போம். அது எது வேணுங்கிற துணி, எது வேண்டாத துணி, எது அவுடேட்டட், எது தேவைப்படுது அப்படின்னு நம்ம பண்ணாம இருப்போம். இப்ப வந்து அதையெல்லாம் பண்ணி நீட்டா கலர் கோட் வைஸா நம்ம அடுக்கி வைக்கிறோம் இல்லையா, ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த செக்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பல நியூ அடிஷன்ஸும் முக்கியமான அடிஷன்ஸும் வந்திருக்கு. இருக்கிற விஷயங்களும் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து நீக்கியும் நீக்கி இருக்கிறாங்க. சோ ஐபிசின்றது வந்து 1860 பண்ணது, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கும் போது லார்ட் மெக்காலி அப்படின்றவர் தான் வந்து அந்த சட்டத்தை ஏற்கி இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் 2023 வரைக்கும் நமக்கு அந்த சட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது பிரிட்டிஷர்ஸ் ஏக்குன சட்டம், அதனால அது தவறு அப்படிலாம் நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது நாள் வரைக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. பல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு, 1973 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு, அதெல்லாம்
0: புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். இன்னும் தொடர்ந்து பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது புதிய குற்றவியல் சட்டங்கள். சோ இந்த புதிய சட்டத்தால பொதுமக்களுடைய உரிமைகள், காவல்

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இதுக்கு முன்னாடி ஐபிசியா இருந்தது, சோ அதுதான் வந்து இப்ப நம்ம பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்?
1: சோ ஐபிசிக்கும் பிஎன்எஸ்க்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து பேர் மாற்றமும் இருக்கு, பிளஸ் வந்து ரீஃபர்மேஷன்ஸும் நிறைய இருக்கு, நிறைய அடிஷன்ஸும் இருக்கு, நிறைய டெலிஷன்ஸும் இருக்கு. சோ குறிப்பா இதுல என்ன முக்கியமான ஒரு அடிஷன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுல வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னா வந்து ஒரு ஒரு குற்றத்துக்கு வந்து தண்டனையா ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ கூட கொடுக்கலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே வந்து ஐபிசிலே வந்து விக்டிம் காம்பன்சேஷன் அதெல்லாம் இருக்கு. இந்த பிஎன்எஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது கம்யூனிட்டி சர்வீஸை வந்து

0: சொல்லுங்க.
1: ஓகே மேம், சோ கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சோ அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
0: கம்யூனிட்டி சர்வீஸ்னா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் ஹெல்ப் பண்றதோ, இல்ல வந்து ஒரு ஒரு ஹோம்ல வந்து போய் ஹெல்ப் பண்றதோ, அந்த மாதிரினா இது வந்து மோர் ஆஃப் ரிஃபர்மேட்டிவ். அதாவது நம்ம வந்து ஒருத்தங்களை தண்டிக்கணும் அப்படின்றதோட அவங்களுக்கு அவங்க செஞ்ச குற்றம் வந்து புரியணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு குழந்தை தப்பு பண்ணாலே அதை வந்து உணர வைக்கணும் அப்படின்றதான் நம்ம யோசிப்போம். சில குற்றங்கள் கிரேவ் அஃபென்சஸ், அதை வந்து திருத்தவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் இல்லை. பட் அது வந்து அந்த குற்றத்தை வந்து அவங்க புரிய வைக்கலாம், அதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னும் போது அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க இதுல.
1: என்ன மாதிரியான குற்றங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து குடுக்கறாங்க?
0: சோ இது வந்து ஒரு டிஃபைன்டா இதுதான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெபினிஷனா இல்ல. பட் என்ன சில குற்றங்கள் ரொம்ப ஒரு ஒரு மாற்றக்கூடிய குற்றங்கள், இல்ல வந்து ஏற்கனவே ப்ரொபேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொபேஷனோ இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த குற்றத்தோட தன்மை ரொம்ப கிரேவ் அஃபென்ஸா இல்லாம ஒரு சின்ன குற்றமா இருந்தா அதுக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ பிஎன்எஸ்ன்றது வந்து முக்கியமா வெறும் செக்ஷன்ஸ் அண்ட் ஆக்ட் மட்டும்தான், அதுல வந்து ப்ரொசீஜர் படி எதுவுமே இல்ல. அது வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்றது, அது வந்து ஏற்கனவே சிஆர்பிசி ஆனது ப்ரொசீஜரல் கோட். இதுல வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்றது வந்து எப்படி அந்த ப்ரொசீஜர் போறது வந்து அது டிஃபரன்ஸ். சோ பிஎன்எஸ்க்கும் பிஎன்எஸ்எஸ்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். என்னென்ன ஆஃபென்ஸ் இருக்கு, அதோட டெபினிஷன் என்ன, அது இந்த குற்றம் புரிஞ்சா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றது மட்டும்தான் அதுல கொடுத்திருப்பாங்க. சோ அது மட்டும்தான் வந்து ஐபிசில வரும். ஒரு ஒரு கிரிமினல் ஆக்ட் நடக்குது அப்படின்னா அதுல வந்து எப்பயுமே மூணு ஆக்ட் அதுல வரும். சோ பழைய படி பார்த்தோம்னா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப இங்க வந்து புது ரீஃபார்முக்கு அப்புறம் வந்து பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதுக்கப்புறம் எவிடன்ஸ வந்து பிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, அதாவது எவிடன்ஸ் எப்படி வந்து ஒரு ஒரு குற்றத்துக்கு என்ன மாதிரியான எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இது வரும். சோ ஒரு ஒரு கிரிமினல் ஆக்ட பொறுத்த வரைக்கும் இந்த மூணும் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தாதான், மூணுத்தையும் ஒரு சமைச்சு பார்த்தாதான் நமக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த ஐபிசி ஆர் பிஎன்எஸ் வந்து எப்படின்னா வெறும் அஃபென்சஸ், என்னென்னலாம் குற்றம், அதுக்கான தண்டனை என்ன அப்படின்றது தான் இதுல முக்கியமா கொடுத்திருக்காங்க.
1: ஓகே, சோ நேயர்களே பாத்தீங்களா, புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஐபிசி கூட கம்பேர் பண்றப்போ பிஎன்எஸ் ல ஏதாவது செக்ஷன்ஸ் நீக்கப்பட்டிருக்கா?
1: எந்த ஒரு செக்ஷனும் வந்து நீக்கப்படவே இல்லை. ஐபிசி ல இருக்கிற எல்லா செக்ஷன்ஸுக்குமே வந்து பிஎன்எஸ் ல வந்திருக்கு. பேர் மாற்றம் இடமாற்றம் மட்டும்தான் செஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம், செடிஷன் அப்படின்ற ஒரு இது வந்து 120 இருக்கு. அதை வந்து இப்போ தேசத்துக்கு அகேன்ஸ்டா பண்ற குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறாங்களே தவிர்த்து மத்தபடி எதுவுமே வந்து நீக்கப்பட்டதா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பெயர் மாற்றம் இடமாற்றம், அதாவது மர்டர் வந்து 302 இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வந்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கே தவிர்த்து எதுவுமே வந்து நீக்கப்படல. பெயர் மாற்றம் வேணா நடந்திருக்கலாம். இன்க்ளூஷன்ஸ் நிறைய இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து ஸ்னாச்சிங் வந்து ஒரு ஆஃபென்ஸா வந்து ஐபிசி ல தனியா இல்ல, பட் இதுல வந்து பிஎன்எஸ் ல கொண்டு வந்திருக்காங்க. செயின் ஸ்னாச்சிங் அந்த மாதிரி இருக்கிற ஸ்னாச்சிங், அதே மாதிரி விமென் ரிலேட்டட் ஆஃபென்சஸையும் ஒன்னா கன்சாலிடேட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ அதுலயும் வந்து மேரிட்டல் ரேப் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா டிஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க.
0: ஓகே மேம். சோ தண்டனைகளை பொறுத்த வரைக்கும் ஐபிசியில இருந்து பிஎன்எஸ்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு மேம்?
1: சோ இதுல வந்து தண்டனைகளை வந்து கிரேவ் ஆஃபென்சஸ், ரேப், மேரிட்டல் ரேப், அதுக்கப்புறம் கேங் ரேப், இதுக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லைஃப்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு 14 தான், 14 அப்படின்னு அது ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் வந்திருக்கு. லைஃப்னா லைஃப் அப் டு ஹிஸ் லைஃப் டைம், அவர் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா இந்த பிஎன்எஸ்ல நல்லா தெளிவாவே சொல்லிருக்காங்க. குறைப்பாங்க. அது வந்து 14 லைஃப்னா 14 அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, டில் ஹிஸ் லைஃப், அவங்க வாழ்நாள் முழுவதும் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கணும், ஜெயில இருக்கணும் அப்படின்றதுதான் அதுல போட்டிருக்கு. சோ அந்த இந்த மாதிரி ஆஃபென்சஸ்க்கெல்லாம் வந்து கூடுதலான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூவெல்டிக்குமே, மேரேஜ் ரிலேட்டட் க்ரூவெல்டிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க பிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. And ifo or chinna break. Bonnella rendella triple damaka.
2: Triple damakava.
0: Pesala paadala santoshama sirikala.
2: Enge eppo
0: unga FM rainbow poduvai 102.8 la
3: dinamum maalai 5 manikku alaiyodu vilayaadu.
4: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
5: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
6: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஐபிசி கூட பிஎன்எஸ் நம்ம கம்பேர் பண்றப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கு, அண்ட் பெண்களுக்கு என்ன மாதிரியான சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு மேம்?
1: இது வந்து ஐபிசி மட்டும் பார்த்தா நமக்கு வந்து ஐபிசியும் பிஎன்எஸ் மட்டுமே பார்த்தா செக்ஷன்ஸ் தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுல இருக்கிற செக்ஷன்ஸ் அப்படியேதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நமக்கு இது பண்ற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உமன் ரிலேட்டடா ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னாலே நீங்க வந்து கண்டிப்பா அதை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். பிளஸ் வந்து அது அந்த இதுதான் இந்த இடத்துலதான் நீங்க நடந்துச்சு, இது இல்லமா, இது என்னோட லிமிட் இல்லமா, நீ வேற ஸ்டேஷன் போ அப்படின்னு சொல்லவே முடியாது. எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பிளஸ் அதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குது, ஒரு சீரியஸான குற்றம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து எந்த இடத்துல சேஃப் பிளேஸா நமக்கு தோணுதோ, ஒரு பெண்ணுக்கு குற்றம் நடக்குது அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா சேஃப் பிளேஸ்ல நம்ம எங்க வேணாலும் போலாம். இதுதான் என்னோட ஜூரிஸ்டிக்ஷன், இங்கதான் இருக்கணும், இங்கதான் சொல்லணும், நீ வந்து உங்க வீடு வந்து ரெசிடென்ஸ் இந்த இடத்துல தானமா, நீ இங்கதான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. இங்க எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு ரேப் நடந்ததுக்கான ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட நபரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பி ஆகணும். அந்த 24 ஹவர்ஸ்ல அவங்களோட கன்சென்டோட அனுப்பணும். பிளஸ் அந்த கன்சென்ட் அனுப்பும் போது அவங்களுக்கு சப்போஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி சரியா இல்ல, டெம்பரவரியாவோ இல்ல பர்மனன்டாவோ இல்ல அப்படின்னா கூட இருக்கிற ரீகல் கார்டியன் யாரோ அவங்களோட கன்சென்ட் வாங்கி அனுப்பணும் அப்படின்றது இந்த ரூல்ல வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை வந்து பல காலமா பெண்டிங்ல எல்லாம் வைக்கவே கூடாது. டாக்டர்ஸும் இதை வந்து 7 நாளுக்குள்ள அந்த ரிப்போர்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அதையும் வந்து அவங்க ரீசன்டா சொல்லணும் அப்படின்றதுலாம் இப்ப புதுசா வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட்.
0: ஓகே, சோ இதுக்கான தண்டனைகள் மேம்?
1: மேடம், இது வந்து என்ன டைப் ஆஃப் அஃபென்ஸ், அப் டு 10 இயர்ஸ் இல்ல லைஃப் வரைக்குமே கூட வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம். அதுதான் தண்டனை. இதுல வந்து மினிமம் பீரியடும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 7 வருஷத்துக்கு குறையாம தான் தண்டனை உண்டு. 2 வருஷம் 3 வருஷம் அப்படி எல்லாம் கிடையாது, 7 வருஷமும் இருக்கு. 10 இயர்ஸ் குறையாமலும் தண்டனை கண்டிப்பா கொடுத்தாகணும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இன்னும் பல சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம ஷோல தொடர்ந்து கேளுங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலியா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது, சோ இத பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்லி இருக்கு?

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலியா வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது, சோ இத பத்தி பிஎன்எஸ்ல என்ன சொல்லி இருக்கு?
1: சோ இது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ திருமணம், நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் கிடையாது மேடம், ரெண்டு பேருக்குமே இது அப்ளிகபிள். சோ திருமணம் உன்னை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவல் இன்டிமேசிலயோ இல்ல வந்து அவங்க கூட இருந்தாங்கன்னா அது வந்து ரேப்ல வராது. சோ அது ரேப் கிடையாது. ஆனா இந்த மாதிரி அவங்க வந்து செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி ஏமாத்திட்டு திருமணம் செய்யற நோக்கமே இல்ல, ஆனா வந்து அவங்க நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி செக்ஷுவலா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அஃபென்ஸா வந்து சொல்றாங்க, அஃபென்ஸா டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே, சோ இது வந்து ஜெண்டர் பேஸ்டு கிடையாது,
1: ரெண்டு பேருக்குமே இது வந்து இருக்கு, ஜெண்டர் பேஸ்டு இல்ல. பட் இது வந்து மெயினா டெபினிஷன் கொடுத்திருக்கிறது விமென் ரிலேட்டடா தான் கொடுத்திருக்காங்க. இதுல முக்கியமான இந்த கல்யாணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பண்றதுல 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கன்ஃபார்மா 10 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இது அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளை ஏமாத்தும் போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ற நோக்கத்துல அவங்க இருக்கணும். இதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்? ஏன்னா நீங்க அடுத்த கேள்வி அதான் வரும், நம்ம வந்து சரி அவர் அந்த நோக்கத்துல இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அவர் அந்த நோக்கத்துல இருக்கிறாருன்றதுனாலதான் கன்சென்ட்ல வந்து அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறாங்க. அவங்க இல்லையா அப்படின்னா அவங்களோட நடத்தைய வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். பட் இது வந்து ஜெனியூனா மேரேஜஸ் பிரேக் ஆகுது இல்ல, அதுக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகாது.
0: ஓகே,
1: சும்மா ஒரு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, ஒரு இன்னும் கொஞ்சம் நார்மல் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு அந்த பையனுமே இல்ல அந்த பொண்ணுமே வந்து நார்மலான ரீசன்ஸ், அதாவது சம்மதம் இல்லையோ இல்ல வேற ஏதோ ஒரு கண்டிஷன்னால இல்ல பிறகு பிடிக்காம போயோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்த அஃபென்ஸுக்கு கீழே வராது. அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு ஃபெயில்டு மேரேஜஸ்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நின்று போச்சு, இந்த செக்ஷன்ல நம்ம கேஸ் போட்டுடலாம், இது கிடையாது. அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இருக்கவே கூடாது. அவரோ அவர் ரெண்டு பேருமே
0: ஏமாற்றப்பட்டாதான்
1: வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமே தவிர்த்து, சும்மா ஒரு கல்யாணமே நடக்கல நின்னு போச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம் பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால நான் இந்த செக்ஷன்ல போட்டுருவேன்னா அது வராது. சோ கல்யாணம் பண்ற நோக்கம் அந்த சிச்சுவேஷன்ல இல்லாம உங்களுக்கு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னா அதுக்கு அதுல வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகுமே தவிர்த்து, கல்யாணம் நின்னு போச்சுனாலே இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது இதுல வராது.
0: ஓகே மேம், சோ நேயர்களே பாத்தீங்களா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சட்டத்தை பத்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: அப்புறம் நடக்கிற ஆஃபென்சஸ்க்கு தான் வந்து பிஎன்எஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். 2024க்கு முன்னாடி நடக்கிற ஆஃபென்சஸ் என்ன ஆஃபென்ஸ் நடந்தாலும் அது ஐபிசியில தான் கவர் ஆகும். சோ இப்ப நம்ம இருக்கிற பீரியட் வந்து டிரான்சிஷன் பீரியட். சோ நம்ம ஐபிசியை சுத்தமா தூக்கி போட்டுட்டு பிஎன்எஸ்எஸ் மட்டும் பிஎன்எஸ்ஓ விஎன்எஸ்ஓ பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆஃபென்சஸ்க்கு ஐபிசி எப்படி கவர் ஆச்சோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 2024 இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை வந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கிற ஆஃபென்சஸ்க்கு தான் வந்து பிஎன்எஸ்ல இருக்கும். சோ இதுல வந்து நம்ம எதுல கவனமா இருக்கணும், இல்ல நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் குற்றமா நினைச்சிட்டு இருந்தோமோ அது எல்லாமே குற்றம் தான். நம்ம குற்றம் நினைக்கிறது எல்லாமே இதுல வந்து குற்றமா சேர்த்திருக்கிறாங்க. இதுல வந்து நம்ம இந்த பிஎன்எஸ்எஸ் வந்ததுனால, பிஎன்எஸ் வந்ததுனால நம்ம வந்து இதை வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுல, ஏற்கனவே இருந்த போது என்ன கேர்ஃபுல்லா இருந்தோமோ நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சும்மா சொல்லும் போது ஒன்னு 302 போட்டு 302 இப்ப கிடையாது, 302 மர்டர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, இப்போ அந்த செக்ஷனை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 420 சீட் பண்றீங்களா அப்படின்னு சொல்றோம், இப்போ அந்த செக்ஷன் மாறி இருக்கு. ரேப் ரேப்போட செக்ஷன் மாறி இருக்கு. எல்லாமே வந்து செக்ஷனோ நம்பரோ தான் மாறி இருக்கே தவிர்த்து ஆஃபென்சஸ் அதே தான். அதனால நம்ம முன்னாடி எவ்வளவு தூரம் கேர்ஃபுல்லா இருந்தோமோ எப்படி இருந்தோமோ அதே அளவுக்கு தான் இப்ப இருக்கணுமே தவிர்த்து, ஆனா தண்டனைகளும் அதை செயல்படுத்துற விதிமுறையும் இன்னும் கொஞ்சம் டைட்டர் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து குற்றம் செய்யறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா
1: தான் இருக்கணும்.
0: பிஎன்எஸ்ல வந்து சாப்டர் 5 அப்படின்ற ஒரு சாப்டரே வந்து விமெனுக்கும் அந்த சைல்டு ரிலேட்டட் ஆஃபென்சஸ்க்கும் கன்சோலிடேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து ஐபிசியில வந்து பல இடத்துல இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு சேரா எடுத்து சாப்டர் 5 போட்டிருக்காங்க பிஎன்எஸ்ல.
1: ஓகே மேம். சோ பிஎன்எஸ் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள் எல்லாமே ஐபிசியில கவர் ஆகும், அண்ட் அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே வந்து பிஎன்எஸ்ல கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ இந்த ஐபிசி அண்ட் பிஎன்எஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
0: ஐபிசியோட பிஎன்எஸ் கனெக்ட் ஆகாது. அந்த டேட்டுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அது ஐபிசி, டேட்டுக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா பிஎன்எஸ். ஐபிசியில வந்து எந்த ஒரு குற்றமே வந்து இல்ல. இப்போ அதுல இன்க்ளூட் பண்ணிருக்கிற, புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்கிற குற்றங்கள் வந்து இப்ப கண்டினியூவிங் அஃபென்சஸ்க்கு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து, பழசு நடந்ததுக்கு வந்து 2024 அது நடந்துச்சு அதனால நம்ம இதுல பண்ண முடியும், அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கும். அது என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தா ஐபிசியில அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அது வந்து அது அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேசஸ் பார்த்தாதான் வந்து சொல்ல முடியும். அது வழக்கறிஞர் தான் கரெக்டா வந்து கைட் பண்ண முடியும் அதுக்கு. ஏன்னா அது அது வந்து ஒரு ஜென்ரலா நம்மளால வந்து சொல்ல முடியாது, இதுதான் வந்து இந்த இந்த குற்றம் நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஐபிசிலையும் போடலாம் பிஎன்எஸ்லயும் போடலாம் அது கிடையாது. டேட் ஆஃப் தி அஃபென்ஸ் தான் ரொம்ப இதுல முக்கியம்.
1: ஓகே.
0: அதே மாதிரி பிஎன்எஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஐபிசியில குற்றம் இல்லைனும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
1: ஓகே மேம். சோ பெண்களுக்கு நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது ஸ்டாக்கிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ இதெல்லாம் வந்து குறிப்பா பெண்களுக்கு நடக்கக்கூடியது, அண்ட் இதுக்கு வந்து பிஎன்எஸ்ல வந்து என்ன சொல்லிருக்க, ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா?
0: மாற்றங்களோட பிஎன்எஸ்ல வந்து ஒரு பெண்ணை வந்து பின்தொடர்ந்தாலோ, இல்ல வந்து அவங்க பிரைவேட்ல ஒரு விஷயம் நான் பிரைவேட்டா செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அதை வந்து ஒரு அத்துமீறி பாக்குறதோ இல்ல வந்து படம் எடுக்கிறதோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்கிங், ஸ்டாக்கிங் வந்து முன்னாடி பின்தொடர்றது மட்டும்தான் ஐபிசியில குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து இன்டர்நெட், இமெயில், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், நம்ம வாட்ஸ்அப் அதெல்லாம் கூட நீங்க வந்து மானிட்டர் செய்யறதெல்லாம் வந்து ஸ்டாக்கிங் அப்படின்றது டெபினிஷன்ல சரியா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 77, 78, 79 இது மூணுமே பிஎன்எஸ்ல வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணை ஒரு மாடஸ்டிய வந்து அவங்களோட இழிவுபடுத்துற மாதிரி, அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளோ, வார்த்தைகள் மட்டும் இல்ல ஒரு ஒரு ஆக்டாவோ, ஒரு கெஸ்டர் கொடுக்கறதோ, ஒரு எல்லாமே வந்து கருதும். இது வந்து வெறும் இதுல மட்டும் கிடையாது, நேரா மட்டும் கிடையாது, நீங்க வந்து எலக்ட்ரானிக் மீடியம்ல பண்ணாலுமே இது வந்து ஒரு ஆன்லைன்ல பண்ணாலும் சரி பிசிக்கலா பண்ணாலும் சரி அது வந்து குற்றமாகும் அவங்களுக்கு.
1: ஓகே மேம். சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம், அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம், அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த பிஎன்எஸ் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா பொதுமக்கள் கண்டிப்பா இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சே வச்சிருக்கணும் இதை பத்தி அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்?
2: சோ முக்கியமான விஷயம் வந்து 2024 இந்த பிஎன்எஸ் நமக்கு வந்துச்சு. 2024

0: நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நானுங்கள் சஹி ரேவதி. அடங்கா மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, யானையை போலே பூனையும் தின்னா சீரணமாகாது. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தி FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
1: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், ஏ எம் ராஜா இசையில் ஏ எம் ராஜா பாடிய பாடல், தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

மனதில் அன்றே எழுதி வைத்தேன், தெரியுமா கண்ணா? அதை மறுபடி எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா? காலத்தேவன் சிவகானங்களில் வரும் பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசீலா மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:32. FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். பாடல் கேட்கலாம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், PB ஸ்ரீனிவாஸ் குரலில். நெஞ்சிலூர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் தி FM ரெயின்போ புதுவை 102.8.

பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. வரும் பாடல் ஆர் சுதர்சனம் இசையில் சந்திரபாபு பாடிய பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன். போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா.
1: நேரம் 2:46. எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி காலத்தை வென்று காணுங்கள். துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன்னிதயம் மயங்காதையா. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் M ராஜு இணைந்து பாடிய

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் ராஜு இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்களது எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: பவனி பவன பகுதி பாடும்
1: தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம் தஞ்சம்

கிடக்கிட்டு

தக்க தண்டிக்கு நான் தக்க தண்டிக்கு

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

தமிழ் திவென்று கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், ஜமுனா ராணி, ஜிக்கி மற்றும் ஏ பி கோமலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கிறது FM Rainbow புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாங்கள் சஹி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த பி

0: IS-916-HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நேயர்களே, நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன?
2: நீரிழிவு நோய் என்றால் நம்ம உடம்புல வந்து சுகர் அளவு வந்து அதிகமாகுது. அது வந்து இரண்டு காரணங்களால. ஒன்று வந்து நம்ம இன்சுலின் வந்து சரியாக சுரக்கிறது இல்லை, இல்லை இன்சுலின் சரியாக வேலை செய்யாதனால உடம்புல வந்து சுகர் அளவு இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகிற வியாதி பேர் தான் டயபெட்டிஸ் சொல்லுவோம், நீரிழிவு நோய்.
1: இதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு டாக்டர்?
2: இரண்டு வகைகள் தான் பொதுவாக வந்து டைப் ஒன்னு சொல்லுவோம், டைப் டூன்னு சொல்லுவோம்.
1: ஓகே, டைப் ஒன் டைப் டூவில் வந்து உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? டைப் ஒனுக்கும்
2: டைப் ஒன்னில் நம்ம உடம்புல வந்து கணையிலேருந்து சுத்தமாக வேலை செய்யாதனால இன்சுலினே சுரக்காது, இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக சுரக்கும் போது நம்மளுக்கு டைப் ஒன் வரும். பொதுவாக அது குழந்தைங்கள்லையும் கம்மி ஏஜில் இருக்கவங்களுக்கு டைப் ஒன் வரும். டைப் டூ வந்து அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு வரும், 30 வயசு மேலே இருக்கவங்களுக்கு டைப் டூ வரும். அதில் வந்து இன்சுலின் வந்து சுரக்குது பட் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அதுதான்
1: நீரிழிவு நோய் வருவதற்கான முக்கிய ஆபத்து காரணங்கள்லாம் என்ன?
2: முக்கிய ஆபத்து காரணங்கள் வந்து நம்ம இது வந்து லைஃப் ஸ்டைல் வியாதி. நம்ம வந்து தினசரி வாழ்க்கை முறைகளில் வந்து மாற்றங்கள் செய்யறதுனாலது வர, நம்ம லைஃப் ஸ்டைல் சரியா இல்லாதனால வரும். இல்லைன்னா நம்ம டயட் அதிகமாக இருந்தா, இல்லை நம்ம ஓவர் வெயிட் இருந்தா, இல்லை நம்மளுக்கு ஏஜ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு சுகர் வரலாம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் சுகர் வரலாம், சரியா தூக்கலைன்னா சுகர் வரலாம், இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கும்போது நம்மளுக்கும் சுகர் வரது வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்.
1: ஓகே டாக்டர். இப்போ பெற்றோருக்கு சக்கரை நோய் இருக்கிறதுனா இப்போ கண்டிப்பாக பிள்ளைகளுக்கும் அது வருமா?
2: 100% அந்த மாதிரி ரூல் எதுவும் இல்லை, பட் ஆனால் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பெற்றோருக்கு இருந்தால் 30% சொல்லுவோம், ரெண்டு பேருக்கு இருந்தால் ஆல்மோஸ்ட் 80-90% சான்ஸ் அதிகமாக இருக்கும். டைப் டூ வகை. டைப் ஒன்னுக்கு வந்து யூஸ்வலாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. டைப் ஒன்ல வந்து தனியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதே டைப் ஒன் வந்து மற்றவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்காது, ஒரே சிங்கிள் மெம்பருக்கு தான் இருக்கும் அது.
1: சக்கரை நோயின் ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்ன? என்ன
2: பொதுவாக வந்து அறிகுறிகளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுதான் நம்ம தப்பு பண்ணுறோம். சிம்டம்ஸ் இல்லை அதனால நான் சுகர் செக் பண்ணலன்ட்டு அந்த மாதிரி இருக்காது. சில டைம் சிம்டம்ஸ் இருக்காது, இல்லைன்னா அதிகமாக வந்து பசி அதிகமாக எடுக்கும், தண்ணி தாங்க அதிகமாக இருக்கும், நைட்டில் ஒன்றுக்கு அதிகமாக போவோம், நைட்டில் ரெஸ்ட் ரூம் அடிக்கடி போவோம், இல்லைன்னா நம்மளுக்கு வெயிட்டு குறையும். திடீர்னு வந்து வெயிட்டு குறையுதுன்னா அது ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கலாம்.
1: இந்த ரத்த சர்க்கரை அளவு வந்து எப்போதெல்லாம் பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னா எப்போல்லாம் அது பண்ணலாம்?
2: பொதுவாக நம்ம டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா வெறும் வயத்தில் சுகர் பார்க்கணும். ஃபாஸ்டிங்கில் நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிடாம காலைல 6 மணிலேருந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணலாம். அது இது வந்து ஈஸியான வழி சுகர் வந்து இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு.
1: இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்ன டாக்டர்? அதோட சாதாரண அளவு எவ்வளோ இருக்கும்?
2: சாதாரணமாக நார்மலாக ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 100 கீழே இருக்கும். 100-125 சொன்னோம்னா பார்டர் லைன் சுகர்னு சொல்லுவோம். 125 மேலே இருக்கும்போது டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபாஸ்டிங்னா நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது, காலையில் 8 மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
1: HbA1c அப்படின்னு சொல்றாங்களா, அந்த பரிசோதனை அப்படின்னா என்ன, அதனோட அளவு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது?
2: HbA1c வந்து 3 மாசம் ஆவரேஜ் டெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம கடந்த 3 மாசத்துல நம்ம உடம்புல சுகர் எப்படி இருந்திருக்குன்னு அது வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு அது ஒரு லேப்

0: பேராமீட்டர் அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக சொல்லும். நம்மளோட டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லேபில் வந்து இந்த டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதோட நார்மல் லெவல் வந்து 5.7, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு 7க்கு உள்ளார இருக்கணும். லெஸ் தென் 7 இருந்தால் தான் அவங்க நல்ல கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். டயபெட்டி இந்த HbA1c இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ சுகர் இருக்கா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சோதனைகள்லாம் செய்யலாம்?
0: ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்க்கலாம், டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் அப்புறம் பார்க்கலாம், HbA1c பார்க்கலாம், இல்லைனா GTTன்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். GTT டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம வெறும் வயத்தில் சுகர் எடுப்பாங்க, ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. 2 மணி நேரம் அப்புறம் சுகர் செக் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்மளுக்கு 200 மேலே இருந்ததுன்னா நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். சாப்பிட்ட பிறகு சுகர் 200 மேலே இருந்தால், ஃபாஸ்டிங்கில் வந்து 126 மேலே இருந்தால் நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு
1: அர்த்தம். இப்போ இந்த நீரிழிவு நோய் முழுமையாக நம்ம வந்து தடுக்க முடியுமா?
0: வெரி மச் பாசிபிள், கண்டிப்பாக முடியும். அது வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் செஞ்சோன்னா கண்டிப்பாக 100% வந்து ப்ரிவென்டபிள் தான். நம்ம மனசு வச்சு அது செய்யலாம்.
1: அது எப்படி சார், மெடிசன் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல்?
0: மெடிசன் இல்லாமல் நம்ம கண்ட்ரோல், சப்போஸ் நம்ம வெயிட் அதிகமாக இருக்குன்னா நம்ம வெயிட் குறைச்சோனாலே டயபெட்டிஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும். நம்ம சில விஷயங்கள் கரெக்டாக செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லைனா டயபெட்டிஸ் ரிவர்ஸும் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது FM Rainbow புதுவை 102.8.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேரம் 3:14. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றி விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள். நேர்களே, நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 2271760 மற்றும் 2275-2300 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. டாக்டர், இந்த சுகருக்கு வந்து உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம், இது சக்கரை அளவை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது?
4: உடல் பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். உடல் பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் வந்து இரண்டு ட்ரீட்மெண்ட் முறைகள், அதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. இப்போ நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சுகர், இன்சுலின் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்க டிஷ்யூஸ் எல்லாம் சுகரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும், சுகர் குறையும். அது இல்லாமல் நம்ம ஹார்ட்டுக்கு, நம்ம லங்ஸ்க்கு, எல்லா பகுதிகளுக்கும் எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து மிக மிக அவசியம். அது நம்ம அது மினிமம் வாக்கிங்லேருந்து நம்ம கொஞ்சம் சைக்கிளிங் அந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம உடம்புல வந்து சுகர் குறையும், அது இல்லாமையும் நல்ல ஹார்மோன்ஸ்லாம் வந்து சுரக்கும். அது அதுலேருந்து நம்மளுக்கு உடம்புக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். குறைஞ்சது வந்து 3/4 நடக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். லிமிட் எதுவுமே இல்லை, நம்மளால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம நடக்கலாம். ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்லோவாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம உடம்பு வந்து அதுக்கு ஏற்றுக்கும். ஸோ மேபி நம்ம வந்து 15 மினிட்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு 5-5 நிமிஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
3: ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கற்பழி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
3: சார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள்.

0: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள். ஒன்னு வந்து, இந்த நீரிழிவு நோய் மிக நீண்ட நாட்களாக ஒருவருக்கு இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த உடல் உறுப்புகள், எஸ்பெஷலி கண்ணு, நரம்பு, அப்புறமா கிட்னி, இதெல்லாமும் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. எதனால அதிக அளவிலான சுகர் லாங் டேர்மா இருக்கும் பொழுது இந்த உடல் உறுப்புகள் அப்படிங்கறது பாதிக்கப்படுகிறது, இன்க்ளூடிங் நர்வஸ் சிஸ்டம்? அது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி டாக்டர், சுகர் நிறைய நாள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ், எஸ்பெஷலி பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சுகர் அதிகமா இருக்கும் பொழுது ஸ்கின்ல நிறம் அப்படிங்கறது மாறுமா, அல்லது மருந்துகள் எடுக்கிறதுனாலதான் ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ் வருதா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து, டயபெட்டிஸ் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும் போது நம்ம எல்லா உடல் உறுப்புகளையும் பாதிப்புகள் வரலாம். அது ஏன் வருதுன்னா, அந்த சுகர் அளவு அதிகமாக இருக்கும் போது அது உடம்புல வந்து சில கெமிக்கலாக மாறுது. அந்த கெமிக்கல் போயிட்டு நம்ம சின்ன சின்ன ரத்த குழாய்களை போய் அடைச்சிட்டு அதுலேருந்து சரியாக அந்த உறுப்புகளுக்கு ரத்தம் போகாதனாலையும் அந்த அந்த சில கெமிக்கல்ஸ் சுரக்கிறதுனால அந்த அந்த பர்டிகுலர் டிஷ்யூ, கண்ணுக்கோ கிட்னிக்கோ எல்லாத்துக்கும் பாதிப்பு கொடுக்குது. ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது காரணம் வந்து சுகர் அதிகம். ரெண்டாவது டியூரேஷன், ரொம்ப வருஷம் சுகர் இருக்கவங்களுக்கு மெதுவாக ஸ்லோவாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒன்று வந்து சுகர் ரொம்ப ஹையாக இருக்குது, 500-600 இருக்கும் போதும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதேமாதிரி ஒரு 200-300 ரொம்ப வருஷமாக இருக்கும் போது சுகர் வந்து உடம்பில் வந்து சுகர் வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும் போது அது மாற்றங்கள் வரும். அதில் சில கெமிக்கல்ஸ்லாம் அதனால் இது உற்பத்தி ஆகும், அது வந்து போயிட்டு நம்மளை ரத்த குழாய்களை போய் அடைக்கும். ரத்த குழாய்களை அடைக்கும் போது இது வந்து சிறிய ரத்த குழாய்களோட வியாதி, இது எண்டோத்திலியம்னு சொல்லுவோம். ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் லெவலில் அடைப்பு வர்றதுனால இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்.
2: ரெண்டாவது வந்து ஸ்கின் கலர் சேஞ்சுக்கு என்ன?
1: ஸ்கின் கலர் சேஞ்சஸ் வந்து பொதுவாக டயபெட்டிக் நியூரோபத்தினால வருது. நரம்புகள், தோலுக்கு போகிற நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் கம்மியான உடனே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நியூட்ரிஷன் கிடைக்காது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக போகும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் பிசுப்பு இதெல்லாம், இந்த ஸ்கின் கிளாண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடும். அப்போ வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆனாலே நம்மளுக்கு அரிப்பு வரும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் கலர் சேஞ்சஸ் வரும். இது மருந்துகள்னால வர்றது இல்லை, இது வந்து பொதுவாக வந்து ட்ரை ஸ்கின்னால் வருது, நியூரோபத்தினால் வருது. அப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ஷைனியாகிடும், அப்படியே ரொம்ப முடிகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், ஸ்கின் ஷைனி ஆகிடும், ரொம்ப டெலிகேட் ஆகிடும் ஸ்கின். அது வந்து காரணம் வந்து நரம்புகள் பாதிப்பு, ரத்த குழாய்கள், சின்ன சின்ன ரத்த குழாய்கள், தோலுக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு வந்துட்டு அது நரம்புகள் செத்து போகிறதுனால வருது.
2: இப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து எடையை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க, எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஏன் அவசியம் டாக்டர்?
1: டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு முக்கியமான காரணம் ஏன் டயபெட்டிஸே வருது, அது வந்து ஓவர் வெயிட் இருக்கிறதுனால. அதனால் நம்ம வந்து வெயிட்டு குறைச்சோம்னா ரொம்ப சிம்பிளாக மருந்துகள் எல்லாமே வந்து நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
2: மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு அது வந்து சக்கரை நோயை இன்னும் அதிகப்படுத்துமா?
1: கண்டிப்பாக அது வந்து முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம வந்து இப்போ பிபி அதிகமாக இருந்தாலும் நம்ம மெஷர் பண்ணலாம், பட் மன அழுத்தத்தை நம்ம மெஷர் பண்ண முடியாது. எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்குது, அது வந்து சில பேரால் அது வந்து கட்டுப்படுத்த முடியும், சில பேரால் கட்டுப்படுத்த முடியாது. தூக்கம் கம்மியாக இருக்கவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கவங்களுக்கும் சுகர் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிறையா நிறையா கெமிக்கல்ஸ் வந்து, ஹார்மோன்ஸ் வந்து இன்சுலினுக்கு விரோதமாக ஒர்க் பண்ணுற ஹார்மோன்ஸ்லாம் வந்து உடம்புல சுரக்கும். அந்த ஹார்மோன்ஸ்லாம் போயிட்டு இன்சுலினை வேலை செய்ய விடாமல் சுகரை ஏற்றி விட்டுடும். அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும்.
2: சுகர் உள்ளவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது?
1: ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபுட்டு டயட் டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மூணு அம்சங்களில் வந்து நம்ம இது பண்ணலாம். ஒன்று வந்து டைமிங் ஆஃப் ஃபுட் ரொம்ப அவசியம். நம்ம வந்து ரொம்ப அன்டைமாக சாப்பிட்றதை தவிர்க்கணும். மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்றத 3 மணி 4 மணி ஆகக்கூடாது, 7 மணி சாப்பிட்றத 10 மணி ஆகக்கூடாது, 11 மணி ஆகக்கூடாது. ஸோ டைமிங் ரொம்ப அவசியம். ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்றதுல வந்து கார்போஹைட்ரேட் அளவு வந்து கொஞ்சம் கொண்டு குறைக்கணும். கார்போஹைட்ரேட்னா அரிசி, ஸ்டார்ச், அந்த மாதிரி உள்ள ஃபுட்டு வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். ஒரு ஒரு டைமும் வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடாமல் ஒரு 1/2 வயிறு இல்லை 1/4 வயிறு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சுகர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி நார் சத்து

0: பொருட்கள் சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வந்து நேச்சுரல் கிளென்சர், இதெல்லாம் ஃபைபர் உள்ள ஃபுட்டுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: கரெக்ட். அதே மாதிரி பழங்கள் வந்து எல்லா பழ வகைகளுமே வந்து சுகர் இருக்கவங்க சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன மாதிரி பழங்கள் சாப்பிட்றது நல்லது?
0: முக்கியமான எல்லார் மனசுலையும் இந்த கேள்வி இருக்கும், நான் பழம் சாப்பிடலாமா, பழம் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த புஸ்தகத்துலையும் எழுதி இல்லை இந்த மாதிரி பழம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஃப்ரூட்ஸ் வந்து ஆர் அலவுட் இன் ஆல் டயபெட்டிக்ஸ், எல்லா டயபெட்டிக்ஸும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். சில ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வேணால் அவாய்ட் பண்ணலாம் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது. உதாரணத்துக்கு மேங்கோ இல்லைன்னா சப்போட்டா, அந்த மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பேரிக்காய், ஆரஞ்சு, நாவப்பழம், பப்பாளி, கோயாப்பழம் இதெல்லாம் வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதுவுமே வந்து நம்ம குவான்டிட்டி லிமிட்டோட சாப்பிட்டோன்னா சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமான்ட்டு க்வெஸ்சன் இல்லை, ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர். இந்த நெல்லிக்காய் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா? நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நிறைய,
0: நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் அந்த மாதிரி அந்த சிட்ரஸ் ஃபேமிலி இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து சுகருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஸோ அது டெய்லி குடிக்கலாமா டாக்டர்? சில பேர் ரெகுலராக காலையிலே குடிக்கிறாங்க, அந்த மாதிரி குடித்தா சுகர் லெவல்?
0: அது வந்து ரொம்ப ஆரம்ப கட்ட சுகர் இருக்கும் போது அது கொஞ்சோண்டு கண்ட்ரோல் கொடுக்கும். அதே நம்பிட்டு இருக்க முடியாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஒரு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்கும். பட் அதே வந்து ஃபுல் சுகரை குறைச்சிடணும் நம்ம அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கக்கூடாது.
1: ஸோ வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி
0: நம்ம எடுத்துக்கலாம்.
1: இந்த சக்கரை நோய்க்கு ஆங்கில மருந்துகள் வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா டாக்டர்?
0: ஆங்கில மருந்துகள் பற்றி வந்து நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்குது மக்கள் மனசில். இப்போ நம்ம மெட்ஃபார்மின் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். அது ஆக்சுவலாக மெட்ஃபார்மின் மாத்திரை தான் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறது, டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கவங்களுக்கு. அது வந்து கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் மெட்ஃபார்மின் கொடுக்கக்கூடாது. பட் மெட்ஃபார்மின் பர்சே வந்து கிட்னி ப்ராப்ளம் உண்டாக்காது. ஸோ அது வந்து இது எப்படின்னா, சுகர் வந்து நம்ம ஈஸியாக ஆங்கில மருந்துகளில் கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து சுகர்னால வர விளைவுகள் இருக்காது. சுகர் வந்து நம்ம ரொம்ப வருஷமா கண்ட்ரோல் பண்ணாம கவனிக்காம இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாத்திரை எடுத்தாலும் ஒன்றும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ எல்லாமே டைமிங் அவசியம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து மருந்துகளில் வந்து சைடு எஃபெக்ட் இருக்கும். எந்த மருந்துமே வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத எந்த மருந்துமே இல்லை. பட் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் வந்து நம்ம ரொம்ப அதிகம். அந்த மருந்து சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகி நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகம், சைடு எஃபெக்ட் வர சான்ஸுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நம்ம அந்த பெனிஃபிட் எடுத்துக்கிட்டு நம்ம சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம்.
1: இன்சுலின் எப்போது கொடுக்கிறது அவசியம் டாக்டர்?
0: ரொம்ப சுகர் அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்து இன்சுலின் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுகர் 400-500 இருக்குது. சுகர்னால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். டைப் 1 நம்ம சுகர் சொன்னோம், அவங்களுக்கு வந்து இன்சுலின் கண்டிப்பாக தேவை. அவங்க இன்சுலின் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. இல்லைனா அவங்களுக்கு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும், அதுலேருந்து அவங்களோட டெத்து கூட ஆகலாம். அதனால் டைப் 1 சுகர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் 100% கொடுத்தே ஆகணும். டைப் 2 இருக்கவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னன்சி இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் வருதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக காயம் ஆறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலில் காயம் வந்துச்சு, புண்ணு வந்துச்சு, அதெல்லாம் ஆறணும்னா நம்ம டேப்லெட்டு இல்லாமல் இன்சுலின் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா இன்சுலின் கொடுத்தோம்னா நம்ம காயம் ஆறுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம். எனக்கு வந்து இன்னைக்குதான் ரிப்போர்ட்டே எடுத்துருவேன் டாக்டர். எனக்கு எஃபிஎஸ்ல 113 இருக்கு டாக்டர், போஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 198 இருக்கு. அதுக்கு ஆனா HbA1c 5.6 தான் இருக்கு டாக்டர். என்ன சொல்றாருனாக்கா, பழையபடி அதே எம்எஃப் எடுத்துக்குங்க, 500 எடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா, நான் முன்னாடி வந்து எஃபிஎஸ் வந்து 100 குள்ள இருந்தது, பிபி வந்து 140 குள்ள தான் இருந்தது. அப்போ வந்து காலையில 1 நைட் 1 எடுத்தேன். இப்போ வந்து அதேதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்.
0: இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும் போது உங்களோட சுகர் அளவு ஃபாஸ்டிங் வந்து 100 ல இருந்து 120 குள்ளார நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த டேப்லெட் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த சுகர் வந்து இந்த சுகர் லெவல் உங்களுக்கு வருது.

0: நீங்கள் சப்போஸ் போடலைன்னா 113 வந்து 140 150 வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதனால் விளைவுகள் வரும். அதனால் நம்ம மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த லெவல், இந்த நல்ல கண்ட்ரோல் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த நம்ம நல்ல கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து மாத்திரையே மருந்து குறைச்சோம், குறைச்சி பார்க்கலாம். அது உங்கள் உடம்பு ஏற்றுக்குதுன்னா அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, சாப்பிட்ட பிறகு சுகர் வந்து உங்களுக்கு 198 சொன்னீங்க, அது வந்து கொஞ்சம் அதிகம், 160 வரைக்கும் இருக்குது வயசு பொறுத்து இருக்குது. ஸோ சப்போஸ் ரொம்ப அதிகம் வயசு இருக்கவங்களுக்கு 200 வரைக்கும் இருக்கலாம், இல்லைன்னா பொதுவாக 160 தான் நம்ம வந்து நல்ல கண்ட்ரோல்னு.
1: போன வாரம் பண்ணப்போ பிபி வந்து 160
0: குள்ள தான் இருந்தது. இல்ல இல்ல, அது பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான நம்ம என்ன சாப்பிடுறோம், சப்போஸ் நம்ம என்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறோமோ நம்ம மாத்திரை போட்டுட்டு டெஸ்ட் எடுக்கணும். மாத்திரை போடாம டெஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு சுகர் அதிகமா காட்டும். ரெண்டாவது வந்து நம்ம அன்னைக்கு வந்து இட்லி ஏதோ சாப்பிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் அதிகமா காட்டும். நம்ம என்ன சாப்பிடுறோமோ
1: அதனாலதான்
0: அதிகமாக. நம்ம வந்து இப்போ 4 இட்லி சாப்பிட்றது, 1 இட்லி கம்மியாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பிபி வந்து தானவே கண்ட்ரோல் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோமோ, எவ்வளோ அரிசி சாப்பிட்றோமோ, அது பொறுத்து சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரம் அப்புறம் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சாப்பிட்றது கொஞ்சோண்டு கம்மியாக சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பிறகு சுகர் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து அந்த அந்த அரிசி வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகிட்டு ரத்தத்தில் போயிட்டு சுகரை டக்குன்னு ஏற்றி விட்டுணும். நம்மளுக்கு ஸ்லோவாக ஏற்றுற மாதிரி மருந்து, ஸ்லோவாக ஏற்றுற மாதிரி உணவு சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சுகர் சாப்பிட்ட பிறகு இன்க்ரீஸ் ஆகாது. அது வந்து இப்ப மெட்ஃபார்மின் மாத்திரை வந்து 500 மில்லிகிராம்ல தான் டேப்லெட்டே வருது, 250, 500, 1000 வரும். அந்த நம்பர் வச்சுட்டு நம்ம பயப்பட வேணாம். ஒரு ஒரு சில மாத்திரைகளும் 1 மில்லிகிராம் தான் இருக்கும், அது கம்மி பவர் அதிக பவர்னு அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. ஒரு ஒரு மருந்துக்கும் பவர் வேற வேற இருக்கும். சிலது 1000 இருக்கும், 1000 இருந்தா அது மாத்திரை வந்து ரொம்ப பவர் இல்ல, அந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி கருத்து இல்ல. சிலது வந்து 0.1 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது வந்து ரொம்ப கம்மியான பவர்ன்ட்டு இல்ல. அந்தந்த மருந்துகள் வந்து அந்தந்த பவர்ல தான் நம்ம சாப்பிடணும். டோஸோட மில்லிகிராம் அளவு வச்சுட்டு நம்ம போக வேணாம். இருக்கு சைட் எஃபெக்ட்களும் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதனால நம்ம தாராளமாக மெட்ஃபார்மினே கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்ல சுகர் கண்ட்ரோல் இருக்கும்போது நம்ம வில்டாகிளப்டின் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அது ஒத்துக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால சில மருந்து ஒத்துக்கலன்னா நம்ம வில்டாகிளப்டின் மாற்றி பார்க்கலாம். வயிறு போக்கு இருக்கலாம் மெட்ஃபார்மின், அப்படி இருந்தா நம்ம மெட்ஃபார்மின் மாத்திரமா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா நீங்க மெட்ஃபார்மின் மாத்தணும்னு அவசியம் இல்ல.
1: மறுபடியும் அதாவது நீங்க வந்து எக்ஸசைஸ் பத்தி சொன்னீங்களா டாக்டர், இஸ் எசன்சியல் ஃபார் டயட். இப்போ நம்ம வந்து சாதகமா வாக்கிங் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இப்ப சப்போஸ் ஷாப்பிங் போறோம்னு வச்சு வண்டி இங்க விட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறோம்ல டாக்டர், அது வந்து ஆக்டிவ் அதாவது எக்ஸசைஸ்ல சேர்த்தத வாக்கிங் தானே, அல்லது வந்து அது அது வந்து வாக்கிங்கே கிடையாது? ஏன்னா நான் அப்படிதான் செய்யறேன் டாக்டர், தூரத்துல விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் ஷாப்பிங் போறேன், அங்கே போறேன் இங்கே போறேன்.
0: அது வந்து நீங்க நீங்க பதற்றத்துல செய்யற எந்த வேலையும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் பலன் கிடைக்காது. நீங்க உங்க உடம்புக்காக, சர்க்கரைக்காக தனியா வந்து டைம் ஒதுக்கிட்டு டென்ஷன் இல்லாம நடந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க தூரத்துல வண்டி விட்டுட்டு போனீங்கன்னா அது நல்லதுதான். லிஃப்ட் யூஸ் பண்ணாம ஸ்டேர்ஸ் யூஸ் பண்றது, வண்டி பார்க்கிங் தூரமா பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நடக்கிறீங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ராவா அது எக்ஸ்ட்ரால வச்சுக்கோங்க. பொதுவா கொஞ்சம் தூரம் நடங்க, அது இல்லாம இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல கண்ட்ரோல் கொடுக்கும்.
2: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டதெல்லாம் இணைந்திருங்கிறது FM Rainbow 102.8. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக்

சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேரம் 3:36. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்த கேள்வி, ஹைப்போகிளைசிமியா அப்படின்னா என்ன டாக்டர்?
3: சுகர் வந்து தாழ்மையான லெவல் போகும்போது, சுகர் 70 கீழே இருந்தால் அது ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். அதோட முக்கியமான அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு மயக்கமாக இருக்கலாம், கை நடுக்கும், வேர்த்து அதிகமாக கொட்டும், பசி அதிகமாக இருக்கும், கோபமாக வரலாம். சுகர் லோவோட அறிகுறிகள் இதுதான். சுகர் லோ ஆகும்போது நம்மளுக்கு உடனே வந்து பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து குறையும். அதனால அது ரொம்ப அவசியம், லோ சுகர் அவாய்ட் பண்ணணும்.
2: லோ சுகர் வந்துச்சுன்னா உடனே நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னட்டோம்?
3: முதல் விஷயம் வந்து நம்மளுக்கு சுயநலம் இருந்ததுன்னா நம்ம குளுக்கோஸ் இல்லைன்னா சர்க்கரை அந்த மாதிரி எது நம்ம கிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு வந்து 4 பெரிய ஸ்பூன் சர்க்கரை நம்ம எடுத்துக்கிட்டால் தண்ணியில் கலந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா குளுக்கோஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து தண்ணியில் கலந்துட்டு நம்ம குடிச்சிக்கலாம், இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு 4 பிஸ்கட் அந்த மாதிரி சாப்பிடலாம். உடனே நம்மளுக்கு கையில் என்ன கிடைக்குதோ அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோன்னா அது நல்லது. நம்மளுக்கு பக்கத்தில் குளுக்கோமீட்டர் இருக்குது, சுகர் மெஷின் இருக்குன்னா நம்ம அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கணும்.
2: ஓகே டாக்டர். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து முறையான தூக்கமின்மை அப்படின்னா சர்க்கரை அளவு வந்து அது பாதிக்குமா?
3: கண்டிப்பாக தூக்கம் சரியாக இல்லைன்னா சுகர் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நைட்டு முழிச்சுட்டு வந்து சரியாக தூங்காமல் இருந்தோன்னா உடம்புல சில கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். அது வந்து நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருக்கோம். நம்மளுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம், நம்மளுக்கு காலங்காத்தால் ஹார்ட்டில் பிரச்சனைகள் வருது, எல்லாமே இந்த ஹார்மோனல் சர்ஜ் ஆகும். காலைல 4 மணி 5 மணிக்கு வந்து சில உடம்புல வந்து சில கெமிக்கல் வந்து சுரக்கும், அதனால பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகும். பிபி இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரத்த குழாய்களில் போய் அடைச்சி விட்டுடும், அடைச்சானா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால வந்து நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம், நல்ல சுகர் கண்ட்ரோல் தேவைன்னா.
2: இப்போ நீரிழிவு நோய் வந்துச்சுன்னா எந்த ஆர்கன் அதிகமாக பாதிக்கும் டாக்டர்?
3: நம்மளுக்கு முக்கியமான ஆர்கன் வந்து ஹார்ட்டு. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா உயிர் கூட நம்மளுக்கு வந்து உயிரிழக்கலாம். மற்ற பகுதிகள் பார்க்கும்போது கிட்னி, நரம்புகள், அதே மாதிரி கண், எல்லா பகுதிகளையும் பாதிப்பு வரலாம். முக்கியமான பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் வந்து சுகர்.
2: நீரிழிவு
3: கண் பாதிப்புனா ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ரெட்டினோபதியோட முக்கியமான அறிகுறிகள் வந்து பார்வை வந்து மங்கலாகவும், பிளரிங் ஆஃப் விஷன் சொல்லுவோம், பார்வை வந்து மங்கலா இருக்கும், எழுத்துக்கள் சரியா தெரியாம இருக்கும், கண்ணு முன்னாடி வந்து சில டைம் வந்து புள்ளி புள்ளியாக தெரியலாம், இல்லை கண்ணு முன்னாடி வந்து சில கோடு மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி, அது ஃப்ளோட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கண்ணு முன்னாடி அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வர மாதிரி இருக்கலாம், ஃப்ளோட்டர்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நைட்டில் வந்து நம்மளுக்கு சரியாக பார்வை தெரியாமல் இருக்கலாம், இல்லை வந்து கலர் வந்து பிரைட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபேடடாக தெரியும், கலர் வந்து அந்த அளவுக்கு பிரைட்னஸாக தெரியாது. சில டைம் வந்து நம்ம புள்ளி புள்ளியாக வந்து டார்க் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கண்ணில் தெரியலாம். டயபெட்டிஸ் வந்து யாருக்கோ ஒரு கண் பார்வை இழுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டயபெட்டிஸ் ரெட்டினோபதி. அதை ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், டெஸ்ட் பண்ணாலே கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு அது பாதிப்பு அதிகமாகிடுச்சு, நரம்புகள் செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி நம்ம மீட்க முடியாது. அதனால் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் கியூர்.
2: இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால அது ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து ரிஸ்கான விஷயமா டாக்டர்?
3: சுகர் வந்து கண்ட்ரோல் இருந்தோன்னா நம்ம ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம், எல்லா அதனால வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. சுகர் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஆர்கன் ஹீலிங் டிஷ்யூ ஹீலிங் ஆகாது, சரியாக வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து குணமாகாது. ஒரு ஸ்கின்ல வந்து நம்ம ஒரு கட் பண்ணுறோன்னா அது வந்து ஆறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். சுகர் நல்லா கண்ட்ரோல் இருந்ததுன்னா நம்மளுக்கு சீக்கிரம் ஹீலிங் ஆகிடும்.
2: சுகர் இருக்கிறவங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாக்க என்னெல்லாம் செய்யலாம்?
3: கிட்னி பாதிப்பு இல்லாததுக்கு முக்கியமான காரணம் வந்து சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ரெண்டாவது பிபி அடிக்கடி செக் பண்ணிக்கணும், பிபி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். யாருக்கு சுகர் அண்ட்

0: பிபி ரெண்டுமே இருக்கும்போது பிபி ரொம்ப ஹையாக இருந்தால் கிட்னி பாதிப்பு வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அதிகப்படுத்தும். ஸோ பிபி வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தோன்னா கிட்னி பாதிப்பு அதிகமாக ஆகுறது தடுக்கலாம். ரெண்டாவது, நம்ம போய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பெயின் கில்லர் வாங்கக்கூடாது. பெயின் கில்லர் வந்து நம்ம கிட்னியை வந்து ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். ஸோ நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு மருந்து, எனக்கு வலி இருக்குது தலைவலி இருக்குன்ட்டு தொடர்ச்சியாக மருந்து சாப்பிட்டோன்னா அது நம்ம கிட்னியை ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். ஸோ சுகர் கண்ட்ரோல், பிபி கண்ட்ரோல், மருந்துகள் வந்து நம்ம பெயின் கில்லர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், சுகர் இருக்கிறவங்களோட பாதங்களை பராமரிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் டாக்டர்?
0: ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதம் வந்து ஹார்ட் அளவுக்கு நம்ம பராமரிப்பு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாதத்தில் வந்து காயம் வராமல் இருக்கும். யாருக்கோ இப்போ உலகத்தில் வந்து யாருக்கோ ஒரு கால் வந்து வெட்டுறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடென்ட்டு, இல்லைன்னா அடுத்த காரணம் வந்து டயபெட்டிஸ் தான். ஸோ யாருக்கோ விரல்லேருந்து கால் எடுக்கிறாங்கன்னா அது காரணம் வந்து டயபெட்டிஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி பராமரிப்பு பண்ணணும்னா, நம்ம வந்து தினசரி வந்து பாதத்தை வந்து நம்ம பார்க்கணும், கண்ணால் வந்து பார்க்கணும். ஏதாச்சும் வந்து அடிபட்டுருக்கா, இல்லை ஏதாச்சும் உராசிச்சிருக்கா, இல்லை ஏதோ ஏதாச்சும் ரத்தம் வந்திருக்கா, அந்த மாதிரி பார்க்கணும். அது இல்லாமல் லேசாக வெந்நீரில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு ரெண்டு காலையும் வச்சுட்டு காலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். காலில் இருக்கிற ஸ்கின் வந்து தோல் வந்து ட்ரை ஆகக்கூடாது. நம்ம நல்லா க்ரீம், அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. விரல் நடுப்புறத்தில், பாதம் விரல் நடுப்புறத்தில் வந்து எப்பவுமே வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா அது வழியாக சேர்த்து புண்ணு வரும், அது வழியாக வந்து நம்மளுக்கு கிருமிகள் வரும். கிருமி வந்ததுன்னா உடனே வந்து நம்மளுக்கு பாதத்தில் வந்து காயம் வரலாம். பாதத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ பாதம் அப்படின்றத தாண்டி உடம்புல எங்கேயாவது காயங்கள் ஏற்பட்டால் கூட சக்கரை நோயாளிகள் வந்து அது எச்சரிக்கையாக தான் இருக்கணுமா?
0: ஆமாம், எச்சரிக்கையாக ஏன் இருக்கணும்னா, நம்மளுக்கு காயம் வந்த உடனே நம்ம சுகர் அதிகமாக இருந்ததுன்னா அது மூலியமாக கிருமிகள் வரலாம். அந்த கிருமிகள் வந்து ரத்தத்துக்கு பரவலாம். ரத்தத்தில் பரவச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் அது பாதிப்பு கொடுக்கலாம். அதனால் வந்து காயம் வந்தாலே நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தோலன்ட்டு இல்லை, எங்கே இருந்தாலும் காயங்கள் வந்து நம்மளுக்கு அடுத்தது அது மூலியமாக கிருமிகள் வரும். செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், காய ஜுரம் வரும், கிருமி வரும். கிருமி வந்து ரத்தத்தில் வளர ஆரம்பிச்சதுன்னா உடம்பு ஃபுல்லாக செப்டிக் ஆகிடும். உடம்பு ஃபுல்லாக செப்டிக் ஆச்சுன்னா நம்மளுக்கு பிபிலாம் குறைய ஆரம்பிச்சிடும், பல பல ஆர்கன்ஸில் வந்து அது பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது FM Rainbow புதுவை 102.8.

0: சங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 3:49. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்த கேள்வி, இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா, அப்போ அவங்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள்லாம் என்னென்ன டாக்டர்?
1: முக்கியமான எச்சரிக்கை வந்து, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இல்லைன்னா இன்சுலின் சரியா இன்சுலின் ஏன்னா ட்ராவல் பண்ணனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் இன்சுலின் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி மருந்து ஸ்கிப் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் நான் பார்த்தது வரைக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம வெளியில் சாப்பிடும்போது பெரும்பாலும் அவாய்ட் பண்ணால் ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வாட்டர் நல்ல இடத்துல ஃபுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி வாட்டர் இன்டேக் நல்லா எடுத்துக்கணும். மெடிசன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. மெடிசன்ஸ் எடுத்துட்டா எந்த இன்சுலினுக்கும் நம்ம கோல்டு பேக் எடுத்துகிட்டு போனோம்னா அது நம்ம இன்சுலின் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கூச்சப்பட்டுட்டு இன்சுலின் எடுக்காமல் விட்டுடுவாங்க, அதுலேருந்து சுகர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் முக்கியமான விஷயங்கள்.
0: ஓகே டாக்டர், இப்போ புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்தது வந்து சக்கரை நோயை எந்த அளவுக்கு பாதிக்கும்?
1: ரொம்ப ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து இரத்த குழாய்களை போய் அடைப்பு கொடுக்கும், டயபெட்டிஸும் இரத்த குழாய்களை அடைப்பு கொடுக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு சுகர் இருக்கும்போது நம்ம ஸ்மோக்கிங் பண்ணணும், நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இல்லை இரத்த குழாய்களை அடைப்பு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் ஒரு வாட்டி வந்தாலும் அடுத்த வாட்டியும் திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஸ்மோக்கிங் நிறுத்துறது நல்லது. அது ஹார்ட் அட்டாக் இல்லாமையும் ஸ்ட்ரோக்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஹார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், மூளையில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் புகைப்பிடித்தல்.
0: ஓகே டாக்டர், இப்போ கர்ப்பமாக இருக்கிறப்போ சுகர் லெவல் அதிகமாகும்னு சொன்னீங்க. ஸோ அப்படி அதிகமாச்சுன்னா அப்போ நம்ம செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கைகள்லாம் என்ன டாக்டர்?
1: முதல்ல நம்மளுக்கு எப்போ ப்ரெக்னென்சி தெரிஞ்ச உடனே, நம்மளுக்கு டேட் கன்ஃபார்ம் ஆனோடனே நம்ம சுகர் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு சுகர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்குது, குளுக்கோஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் எடுப்பாங்க, அது நம்ம அடுத்தது பண்ணலாம். மூணாவது, நம்மளுக்கு ப்ரெக்னென்சி சுகர் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஃபுட்டு டயட்டு கொஞ்சோண்டு மாற்றணுனாலே நம்ம மூணு வேலை சாப்பிட்றத கொஞ்சம் பிரித்து பிரித்து ஆறு வேலையாக சாப்பிட்டா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். ரெண்டாவது லைட்டாக வாக்கிங் பண்ணுறது. நம்ம டாக்டர் யார் கன்சல்ட் பண்ணோம் அவங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க என்னென்ன வாக்கிங் அவாய்ட் பண்ணணும் எது பண்ணலான்னு. அதே மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாலே நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக இருந்ததுன்னா குழந்தை பாதிப்பு வரும், அதனால தான் நம்ம வந்து ரொம்ப வரி பண்ணுறது. குழந்தையோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், நம்மளுக்கு சிசேரியன் வர்றது வாய்ப்புகள் அதிகமாகும். அப்படிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு டெலிவரி அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போது வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். தேவைந்தால் நம்ம இன்சுலின் போடணும். இன்சுலின் போடுறது ரொம்ப ரொம்ப சேஃப். கொஞ்சோண்டு இன்சுலின் போட்டால் நம்மளுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆச்சுன்னா நம்ம குழந்தைக்கும் பாதிப்பு வராது.

0: ஓகே டாக்டர். இப்போ சுகர் இருந்தால் முக்கியமாக பாதிக்கப்படுற ஆர்கன்ஸ் வந்து இதயம் அப்படி சொன்னீங்க. ஸோ இதய நோய் அபாயத்தை வந்து தவிர்ப்பது வந்து எப்படி டாக்டர்?
1: நல்ல சுகர் கண்ட்ரோல் இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் கம்மியாகும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லுவோம். ஏ வந்து ஏஎன்சி, அந்த ஹெச்பி ஏஎன்சி டெஸ்ட் வந்து நம்ம சுகர் நல்லா கண்ட்ரோல் வச்சிருக்குது. பி வந்து பிபி, பிபி வந்து நல்லா கண்ட்ரோல் வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு 130-80 அந்த அளவு, அந்த ரேஞ்சில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சி வந்து கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், நம்ம ஃபுல் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்துகிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லுவோம். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது 100 கீழே இருந்தால் நல்லது, 70 கீழே இருந்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். டி வந்து டயட், நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இருக்கணும். இ வந்து எக்ஸசைஸ். எஃப் வந்து நம்ம உணவில் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து சேர்த்துக்கணும். நம்ம உணவு கட்டுப்பாடும் அதே மாதிரி எக்ஸசைஸும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றது தவிர்க்கலாம். இதோட முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் வந்து சரியாக தூக்கம் இல்லை, ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு கோபம், பதற்றம், பயம், சண்டை அந்த மாதிரி நிறையா இருக்கும்போது சரியாக தூக்கம் இல்லைனாலையும் சுகர் ஹார்ட்டுக்கு பாதிப்பு டைரெக்டாக வரும். நம்மளுக்கு பதற்றத்தை குறைக்கிறதுக்கு நம்ம யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரியும் பண்ணால் நம்மளுக்கு பதற்றம் குறைஞ்சாலே நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அது இல்லாமல் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் ரெண்டுமே, புகைப்பிடித்தலும் மது அருந்தலும் ரெண்டுமே அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும்.
0: ஓகே டாக்டர், கடைசி கேள்வி, சுகர் பேஷண்ட் வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்யலாம்?
1: ரொம்ப சிம்பிள், நம்ம வந்து சரியான முறையில் வந்து உணவு எடுத்துக்கணும். பாரம்பரிய உணவு எடுத்தால் ரொம்ப நல்லது. நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து நம்ம என்ன சாப்பிட்டாங்களோ, எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ நம்ம அது ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம யோசித்தோன்னா, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு நம்ம நீரிழிவு வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் பண்ணாது. உதாரணத்துக்கு அவங்க வந்து காலைல 5 மணிக்கு ஏஞ்சிடுவாங்க, நைட்டு 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. நம்ம வந்து 9 மணிக்கு தான் நம்ம லைஃபே ஆரம்பிக்கிறோம். நைட்டு 10 மணி 12 மணிக்கு சாப்பிட்றோம். நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. உணவு ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. வயலில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய உடல் பயிற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வண்டி ஓட்டையே தெரியாது. ஸோ நம்ம பாரம்பரியத்தை வந்து நம்ம உணவுகள், நம்ம நாட்டில் வளர்கிற உணவுகளும் வெஸ்டர்ன் ஃபுட்டு இல்லாமல், உதாரணத்துக்கு பீஸா, பர்கர் இந்த மாதிரி மைதா உள்ள பொருட்கள் இல்லாமல் நம்ம உணவு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. ஸோ ஃபுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஃபுட்டில் நிறைய ரசாயனம் இருக்குது, நிறைய கெமிக்கல் இருக்குது. அதனால் நம்ம ஊரில் வளர்கிற ஃபுட்டு, நல்ல நேச்சுரல் ஃபுட்டு, முடிஞ்சால் ஆர்கானிக் ஃபுட், அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத ஃபுட்டும், அதே மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இதை குறைச்சாலும் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து நல்லா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் கொடுக்காது.
0: நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே,
1: நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் வந்து சரியாயிடும்.
0: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் பற்றி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.

0: ஹலோ வணக்கம் மக்களே, இது FM ரெயின்போ புதுவை 102.8. சரியா 4:24 ஆயிட்டு இருக்கு. இது உங்களோட ஃபேவரட் ஃபன் லோடட் ஷோ கட் கேமரா ரோலிங். இன்னைக்கு இந்த 1 hour உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க வந்தாச்சு, ஆர்ஜே சிந்து. என்ன சிந்து, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆர்ஜே ரேவதி நம்ம கூட இன்னைக்கு நம்ம ஷோவை இன்னும் சூப்பரா ஃபன்னா கொண்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. குட் ஈவினிங் ரேவதி.
1: எஸ், குட் ஈவினிங்.
0: இன்னைக்கு நாங்க உங்களுக்காக சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதை பிளே பண்ணி காமிக்க போறோம். அதே மாதிரி அந்த டயலாக் விட பெட்டர்

நாங்க பேச முடியும் அப்படின்னு நீங்க எங்கள்கிட்ட பேசி காமிக்க போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஓகே ரேவதி, இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் டயலாக் கொடுத்துடலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
2: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
0: எஸ் ரேவதி, டயலாக் கேட்டிங்களா?
1: நம்ம நேர்காகவே தேடி கண்டுபிடிச்சு ஏத்து வந்தாங்க போல. நம்ம டயலாக் கூட நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு டயலாக் பேசுவாங்க பாருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும்.
0: வீட்டுக்கு போனாலும் புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா?
1: இது உங்களுக்காக சூப்பரா தேடி கண்டுபிடிச்சு ஏத்து வந்திருக்காங்க. இது உங்க சான்ஸ். அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க.
0: சோ காலையே விட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க, பேசிடலாமா? ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
3: நான் ஜான்சி ராணி, சென்னை நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜான்சி ராணி மேம் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நேத்து தான் பேசினேன்.
1: என்கிட்ட நேத்து பேசலல்ல? நேத்து பேசுனீங்க. யார்கிட்ட பேசுனீங்க?
3: வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமயே ஓடி இருக்கிறாங்க.
0: உங்ககிட்ட யாராவது அப்படி பேசிருக்காங்களா மேடம்?
3: இன்னொரு
4: என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும்.
0: மேம் கேட்டிங்களா?
3: இது சரியா கேக்கல.
1: சரியா கேக்கல.
3: தேவதி மேடம் அப்படியே சொல்லி
1: பண்ணாங்க.
0: அதான் நம்ம டயலாக் குயினாச்சே அவங்கதான்.
1: இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணக்கலமா ஆக்கி வச்சிருக்கீங்க.
0: ரொம்ப சிம்பிளான டயலாக் தான், சூப்பரா சொல்லுவாங்க பாருங்க.
1: ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க, நம்மள சொல்ல வச்சிருக்க. அதாவது நான் வந்து டயலாக் வந்து அப்படியே படிச்சு காட்டுறேன், நீங்க வந்து அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனா எனக்கு எதிரியா இருக்க கண்டிப்பா எல்லா தகுதியும் தேவை.
0: ஆமா, இன்டர்வியூ வச்சு தான் எடுப்போம்.
1: சில பல ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் நாங்க எடுப்போம். இதை நீங்க வந்து நம்ம தலை ஸ்டைல்ல,
0: இது வந்து தலை படம்,
1: தலை படம் தான் சொல்லுவோம். படத்துல நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும்.
0: சூப்பர் மேடம். எப்படி
3: இல்ல தலை படம் தானே, ஒரு ரெண்டு மூணு தான் ஞாபகம்.
1: இது என்ன கலைக்கு வந்த சோதனை.
0: ஓகே மேடம், ரெடியா பேசலாமா? ஓகே ரெடி கட் கேமரா.
3: என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்ல, ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு தகுதி வேணும்.
0: என்ன தகுதி மேம்?
3: இருக்கணும்னா என் அளவுக்கு இருக்கணும்.
1: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா
0: பேசலாமா? ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம்.
5: யார்? ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார்,

0: வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க.
1: பேசலாமா? ஓகே, ரெடி, கட், கேமரா.
2: நம்ம ஒண்ணு கேட்டா அது அசத்துற மாதிரி வேற ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது. அங்க போய் பார்த்தாதான் புரியும். சில பேர் அது சில பேர் அது விட தெரியாமலே அசந்து ஓடி இருக்காங்க.
1: எம்மே எம்மே
2: எம்மே பிளாசபி பிளாசபி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு என்ன டயலாக் கொடுக்குவா? அசந்து ஓடி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்களா?
2: தாராளமா கொடுங்க,
1: தாராளமா கொடுங்க,
3: தாராளமா கொடுங்க,
1: டஃபா கொடுப்போம். கேளுங்க,
3: புதுசா வருது உங்களுக்காக.
4: சின்னவன் தானே, நீங்க திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்.
3: கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டோம்.
3: ஆ, ஓகே, ரெடியா?
2: ஆ, ரெடி.
1: எஸ் கட், கேமரா ரோலிங்.
2: நான் சின்னவன் தானே, நீங்க என்ன திருத்த கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்லப்பா. முதல்ல என்ன நான்
1: திருத்திக்கிறேன். சட்டப்பட்டு வேலைய பாருங்க.
3: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க சார்.
1: நன்றி சார்.
2: நன்றி
3: நன்றி. ஓகே ரேவதி, இப்போ நம்ம ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட டயலாக்ஸ் எல்லாத்தையும் பேசி காமிக்கணும். என்ன பண்ணணும்? நேயர்களுக்கு சொல்லுங்க,
1: கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275 2300 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு.
3: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, ரேவதி பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
1: கண்டுபிடிங்க பாக்கலாமா?
3: இது என்ன புது?
1: முன்னாடி நீங்க உங்க எஃப்எம் வால்யூமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க.
3: ஆமா, இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க ஸ்லோ பண்ண உடனே ரேவதி.
5: கும்பிடணுமா
1: என்னங்க?
3: கரெக்டா கரெக்டா.
5: சூப்பர் மேடம்.
1: தங்கபாண்டி சார்,
5: முதலாளி தங்கபாண்டி சார்.
3: எனக்கு
5: நண்பனா இருக்க எந்த தகுதியும் வேணாம், எதிரியா இருக்க தகுதி வேணும்.
3: வேணும் எவ்வளவு வேணும்?
1: கேளுங்க.
6: பழம் சாப்பிடணும் நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓ மயம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவ மயம் சாப்பிடுவேன். அதெல்லாம் இருந்து பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.
3: கேட்டீங்களா?
5: தேவர் மகன்.
1: வெரி குட், கண்டுபிடிச்சீங்களே.
5: நாளைக்கு நீ சாப்பிடுவ, நாளைக்கு உன் பையன் சாப்பிடுவான், அடுத்த நாள் அவன் சாப்பிடுவான்.
3: அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பீங்க.
1: யாருக்கும் பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க.
3: ஆனா விதை
5: கடம.
1: விதை யார் போட்டது?
5: விதை யார் போட்டது? நான் போட்டது.
1: இதுல என்ன பெருமை?

0: ஒன்னா மாதிரி 80 கோடி பேர் மக்கள் நாட்டுல இருக்காங்க, அவங்கள திருத்துறதெல்லாம் என் வேலை இல்ல. முதல்ல என்ன நான் திருத்திக்கிறேன்டா,
1: நீங்க ஒண்ணு எங்களை சொல்லல. தங்க பாண்டி சார் ரொம்ப நல்லவர், நம்மளா சொல்ல மாட்டாரு இல்ல சார்.
0: நாங்கெல்லாம் படிப்பு இல்லாம உங்ககிட்ட பேசுகிறோம், ஆனா நீங்க எங்க கிட்ட பேசணும்னா நீங்க டிகிரி முடிச்சாதான் அந்த இடத்துல உட்கார முடியும் நீங்க இல்லீங்களா?
1: இல்ல
0: அப்ப நீங்க தான் ஷார்ப்பு.
1: கொஞ்சம் குழம்பிடுச்சு, வீட்டுக்கு போனாதான் புரியும். எம்மே எம்மே
0: நன்றி மேடம்,
2: நன்றி. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அவங்க
1: கேட்டுட்டு ஓடிட்டாங்க, திரும்ப வருவாங்க, வந்தோடனே பேசிக்கலாம்.
2: அதுக்குள்ள நம்மளும் ஒரு குட்டி பிரேக்கு போயிட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இன்னைக்கு வந்து நம்ம ஷோல அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருமே. டயலாக் கேட்டீங்களா இன்னைக்கு?
1: இல்ல மேம், நான் இன்னும் கேக்கல. எனக்கான டயலாக் இன்னொரு ஒரு வாட்டி போடுங்க, நான் அதை கேட்டுட்டு பேசிட்டேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: வந்துட்டேன்.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி.
0: சார், டயலாக் கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: ஓகே, ரெடியா?
1: ஆ, ரெடி மேம். எவ்வளவு தெரிஞ்சதா பேசுறேன்?
2: உங்க ஸ்டைல்ல பேச போறீங்க. எஸ் கட் கேமரா ரோலிங்.
1: நம்ம சில பேர் கிட்ட சில கேள்வி கேட்போம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியல அப்படின்ட்டு தான் சொல்லுவாரு. எம்ஏ பிலாசபி பிலாசபி
2: பிலாசபி பிலாசபி.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
3: உங்களை திருத்தறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான்
0: திருத்திக்கிறேன்.
1: என்னாச்சு? சொல்றேன்.

0: நானு ரொம்ப சின்ன பையன் தானே, நீங்க என்ன திருத்த கூடாதா? ஓ மாதிரி இந்த உலகத்துல 80 கோடி பேர் இருக்காங்க, எல்லாரையும் என்னால திருத்த முடியும். முதல்ல நானே என்ன திருத்திக்கிறேன்.
1: சூப்பர் சார், செம்ம டிசிஷன் சார், செம்ம டிசிஷன்.
0: இந்த வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல சொல்லி சார்.
1: ஓகே ட்ரை பண்ணுங்க.
0: அண்ணே என்ன நீங்க நான் சின்ன தானே, என்ன நீங்க திருத்த கூடாதா? டேய் ஓ மாதிரி 80 கோடி பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, எல்லாரையும் என்னால திருத்தவாட முடியும். முதல்ல நான் என்னையே
1: திருச்சுக்கிறேன். அப்படியே கவுண்ட் பண்ணி சேர்த்து சார் அந்த பேசின மாதிரி இருந்தது சார்.
0: அடுத்து ரொம்ப சின்ன திருத்தக்கூடாது. அடே உன்ன மாதிரி உலகத்துல 80 கோடி பேர் இருக்காண்டா, ஒவ்வொருத்தனையும் போய் என்னால திருத்தவாட முடியும். முதல்ல நான் என்னையே திருச்சுக்கிறேன்டா.
1: சார் கண்ணை தொடச்சுக்கோங்க.
0: அடுத்து நிறைவாக அண்ணே நான் ஒரு சின்ன பையன் தானே, நீங்க என்ன திருத்த கூடாதா? அடே உன்ன மாதிரி இந்த நாட்டுல 80 கோடி பேர் இருக்காங்கடா, ஒவ்வொருத்தரும் என்னால திருத்த முடியும். முதல்ல நானே என்ன திருத்திக்கிறேன்டா.
1: கோவப்படாதீங்க அண்ணே, கொஞ்சம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பரா ட்ரை பண்ணீங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: எனக்கு
2: விரோதியா இருக்கிறவனுக்கு ஒரு தகுதி வேணும், ஆனா நண்பனா இருக்கிறவனுக்கு எந்த தகுதியுமே
1: தேவையில்லை. இந்த டயலாக வந்து தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு அது கீழே உட்கார்ந்துருக்க. பின்னால் வர்ற சந்ததியினர் அதை கேட்டு
2: அப்ப எங்களை பெருசாலி என்றீங்க.
1: என்ன என்ன சார்?
2: என்ன
1: ஒரு டயலாக் சொல்லிருக்கீங்க நீங்க? ஓகே ரெடி.
2: நான் பெரியவனா இருந்தாலும் ஒன்னு நாட்டுல 80 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள எல்லாம் திருத்தத்துக்குள்ள என்ன நானே திருத்திக்கணும்டா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் இருக்கு. காலகாலத்துல திருத்திக்கிறேன். ஓகே சார் நெக்ஸ்ட்.
2: ஓகே அப்புறம் மேடம்,
1: அப்புறம் டயலாக் மறந்துட்டேனே.
2: ஆமா
3: டயலாக் போடுவா?
2: ஆ போடுங்க மேடம்.
1: அடுத்து உங்களுக்கு டயலாக் தோ வருது.
4: நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி
1: சார் கேட்டீங்களா?
2: ஆ கேட்ட மேடம்.
1: ஓகே ரெடி பேசுங்க.
2: நாம ஒரு பதில் கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க.
1: ஆமா சார்,
2: அவங்க தெரியாத மாதிரி சொல்லுவாங்க.
1: ஆமா சார்,
2: அவங்க
1: நம்ம புரியாத மாதிரி மண்டைய ஆட்டிக்கணும்.
2: புரியற மாதிரி நம்ம மண்டைய ஆட்டிக்கணும்.
1: இருக்காங்க பேசலாமா? ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
5: வாழப்பட்டாம் பாளையம் கலா. இருவரும் நலமும்.
1: சூப்பரா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் உங்களை மாதிரியே சூப்பரா இருக்கேன்.
1: எங்களை மாதிரியா? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? தூக்க கலக்கத்துல ஏந்து பேசுறீங்களா? பின்னாடி வருத்தப்படுவீங்க மேடம், வருத்தப்படுவீங்க.
5: வரமாட்டேன்
1: கான்பிடன்ட் பாஸ் கான்பிடன்ட் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்பிடன்டா வந்திருக்கீங்க. டயலாக் கேட்டீங்களா மேம்? ரெடியா பேசலாமா? ஓகே ரெடி கட் கேமரா ரோலிங்.
5: நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு, அது இங்க தெரிய புரிய

0: வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாது, ஓடி போய் ஓடிடுவாங்க.
1: சிரிப்பு வந்துருச்சு நடுவுல இல்லவா?
0: எனக்கு நண்பனா இருக்க எந்த தகுதி வேணாம், ஆனா எனக்கு எதிரியா இருக்க கண்டிப்பா தகுதி வேணும்.
2: என்ன தகுதி மேம்?
0: அது தலையிட்டுதான் கேக்குறேன்.
1: அதுக்கு மேல நீங்க கட் பண்ணிட்டீங்களே, எப்படி எனக்கு எப்படி தெரியும்? அதான் நம்ம
2: பாத்தீங்களா, இங்க இருந்து எடுத்து குடுக்கறாங்க ரேவதி, உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கேட்ச் பண்ணி பேச மாட்டீங்க.
1: லாஸ்ட் காலராத எக்ஸ்ட்ரா முடிக்கிறதுக்கு அது அப்படின்னு முடிச்சாரு. நீங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா
0: நான் சின்ன வந்தேன், நீங்க என்ன திருத்த கூடாதா? நாட்டுல 80 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் திருத்ததுதான் என் வேலையா? முத என்ன நான் திருத்திக்கிறேன்.
2: ஆமா மேடம், நல்ல நாங்களா தான் மேடம் முடிவு பண்ணிருக்கோம்.
1: நல்ல முடிவு,
0: கண்டிப்பா நான் என்ன திருத்திக்கிறேன். அது நிஜமாவே லைஃப்ல உண்மைதான், காமெடி தான் இது, ஆனா உண்மைதானே மேம்? ஆனா
1: நாங்க உண்மையே தான் போடுவோம், அதுக்குதானே இங்க உட்காந்துருக்கோம். சிரிச்சுக்கிட்டு சிந்திக்கணும்,
0: எல்லாரையும் மகிழ வைக்கணும், சிரிக்க வைக்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க.
1: ஓகே மேம், சரி,
0: ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம், பை, ரொம்ப வாழ்த்துக்கள், சூப்பரா இருக்கு டயலாக் எல்லாம், வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ சோ மச். ரேவதி, அடுத்த ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், பஸ் ரெண்டு மேடத்துக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
3: நான் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சகலகலா நாயகி ரேவதி மேடத்துக்கும், திரிப்படகி சிந்துஜா மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா.
2: வெண்ணிலா மேம், இதெல்லாம் இந்த இந்த முன்னாடி ஒரு ஒரு அடைமொழி சேர்க்கறீங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி ரூம் போட்டு யோசிப்பீங்களா, இல்ல ஒரு 18 பேர் கொண்ட குழு வச்சிருக்கீங்களா?
3: உண்மையில
1: வெளிய சொல்ல கூடாது,
2: மண்ட மேல கொண்டே இருக்கிற கொண்டையை மறந்துட்டு நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
1: என்ன
3: நினைப்பாங்க?
1: சரி, இப்ப நம்ம வந்து
2: என்ன டயலாக் நீங்க பேச போறீங்க?
3: ஓகே, லாஸ்ட் டயலாக்ல இருந்து வரலாம்னு பாக்குறேன்.
2: உங்க இஷ்டம் தான் மேடம், வாங்க.
3: கதை விதைச்சோனும் பழம் சாப்பிட நினைக்கலாமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு உன் பையன் பழம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு அவனோட பையன் பழம் சாப்பிடுவோம். ஆனா விதை போட்டது நானு, இதெல்லாம் என்ன பெருமை? கடமை. எப்படி மேடம் இந்த டைலாக் எல்லாம் கொண்டு வரீங்க? எங்களுக்கு தத்துவத்தை கொண்டு அதுல உள்ள ஒரு அர்த்தத்தையே எடுத்துருங்க. அங்க இருக்கீங்க நீங்க,
2: அங்கதானே மேடம்,
1: எங்களுக்கே தெரியாது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம்
3: இல்ல இல்ல, அதுல ஒரு தத்துவம் அடங்கிருக்கு மேடம், அதை நம்ம கண்டுபிடிச்சா பாக்கணும். ஏனாதனமா காமெடி போறதே இல்ல, அதுல ஒரு தத்துவம் இருக்கும்.
1: அதாவது கமல் மாதிரி பழம் மாதிரி சொன்னா அனுபவம்
2: பாருங்களேன், எனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கே தெரியாம போச்சு மேடம்.
1: ஓகே, அப்புறம் அடுத்த டயலாக் மேம்.
3: அடுத்த டைலாக் சொன்னேன், நம்ம ஒண்ணு கேட்டா நம்மளையே அசுர வைக்கிற மாரி பதில் சொல்லுவாரு பாருங்க. அது நமக்கு இங்க தெரிய இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதிலே தெரியாத ஓடி இருப்பாங்க. எம்ஏ எம்ஏ பிலாசபி அண்ணன் வரும் மேடம்,
2: பிலாசபி பிலாசபி
3: பிலாசபி பிலாசபி. அடுத்தது அடுத்தது ஒரு டைலாக் போட்டீங்க, நான் சின்ன சின்ன பிள்ளை தான், இங்க திருத்த கூடாதா? உன்ன மாரி நாட்டுல 80 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்க திருத்தறதா என் வேலையா? என்ன பத்தி நான் என்ன திருத்திக்கிறேன்? உடைக்கிலிருந்து வருதா சத்தம், இல்ல அந்த இடி இடியிலிருந்து வருதான்னு கேப்பாரு செஞ்சு அதுக்கு ஒரு அரை விட்டு கேப்பானே, இது என் கை கன்னத்துல இருந்து வருதா என் கையில இருந்து வருதான்னு
2: சொன்னீங்க?
3: அப்படி இல்ல, எனக்கு தோணுச்சு.

0: தோணுச்சு.
1: இந்த இசை எங்க இருந்து வருது?
0: நண்பன் போட்டிங்க, அதையும் சொத்து போயிடுறேன்.
1: ஓகே ரெடி.
0: என் நண்பனா இருக்க எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனா எனக்கு எதிரியா இருக்க கண்டிப்பா தகுதி வேணும்,
1: கண்டிப்பா வேணும்.
0: ஆனா உங்க எல்லாருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் மேடம், எதிரி எல்லாம் கிடையாது, நல்ல தோழிகள் எனக்கு.
1: எதிரியா இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை.
0: சரி மேடம்,
1: நீங்க எங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்படியே பிஞ்சு முஞ்சா இருப்போம்.
0: நன்றி மேடம், இப்பே சிரிச்சுட்டே இருங்க.
1: நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: வணக்கம்
1: சொல்றது யாரு?
2: தமிழ்செல்வி
1: மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நாட்டுல இருக்காங்க உங்களை திருத்தறது என் வேலை இல்ல, முதல்ல என்ன
1: நான் திருத்திக்கிறேன்.
2: நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவான், அது இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். என்னே
1: செம்ம மேடம், செம்ம. நெக்ஸ்ட்
2: நெக்ஸ்ட் மேடம், நெக்ஸ்ட் டயலாக் எடுத்து கொடுங்க,
1: எடுத்து கொடுத்துரும். அடுத்த டயலாக் நாங்க போட்டே காமிச்சிடுறோம்.
2: எதிரியா இருக்க எனக்கு நண்பனா இருக்க தகுதி தேவையில்லை,
1: தேவையில்லை.
2: எனக்கு எதிரியா இருக்கணும்னா கண்டிப்பா தகுதி வேணும்,
1: வேணும் வேணும். என்ன தகுதி மேம்?
2: எனக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ஒரு படி மேல இருக்கணும்.
1: என்ன வரவங்க இதே டயலாக் சொல்லிருக்கீங்க, எனக்கு புரியல. என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நீங்க எப்பவுமே எழுதிட்டே தெரியும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட் போட்டு அப்படி சொல்லணும் மேம், அததான் சொல்ல வந்தேன்.
2: ஓகே மேடம்,
1: ஓகே. இப்ப இன்னொரு டயலாக்,
2: அப்புறம் இன்னொரு டயலாக்.
1: வெதை வெதைச்சானே பழத்தை நாசம் பண்ணும். ம்,
2: இன்னைக்கே வித விதைச்சு இன்னைக்கே பழம் சாப்பிடணும் முடியுமா? இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு நீ சாப்பிடுவ, நாளைக்கு உன் பையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவனோட பையன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவனோட பையன் சாப்பிடுவான். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல என்ன பெருமை கிடக்கு?
1: பொறுமை
2: பொறுமை, போற போக ஒரு காட்டு காட்டிட்டு போயிட போகுது.
1: நீ நடிகண்டா, நடிகை நடிகை நீங்க வெக்க வந்துருச்சு. ஐயோயோ, பெருமாளே இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வருதே கண்டிப்பா ரெஸ்ட் வேணும். ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாம், அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்.
3: கோல்டன் டெபாசிட், சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் கோல்டன் டெபாசிட். நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். சிவவள்ளி விலாஸ் தங்கம்,
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். டைம் இப்ப சரியா 4:42:33 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எங்க கூட தான் பேசிட்டு இருக்கீங்க ஆர் ஜி சிந்து அண்ட் ஆர் ஜி
2: ரேவதி.
1: எஸ் ரேவதி, அடுத்த ஒரு காலர் ரெடியா இருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யாரு?
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்க மேம். நானும்.
1: நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம்
3: நல்லா இருக்க மேம்.
1: என்ன சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
4: ஊர்ல மழை கிழ பெய்தா?
3: நல்லா இருக்காங்க மேம்.
4: வெயில் அடிக்குதா?
3: வெயில் அதிகமா இருக்காங்க மேம்.
4: வெயில் அதிகமா இருக்கு. இப்ப மழை பெய்ய போது பாருங்க, உங்க சிரிப்பு மழை.
1: மட்டும் பதில் சொல்றீங்க,
4: அப்புறம் நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் பாருங்க.
3: என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், ஆனா என்னோட எதிரியா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும்
1: தேவை. எத்தனை பேஜ் இருக்குமா அந்த தகுதி?
4: அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல.
3: நாம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவா இருப்பாரு. அது இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும்.
1: ஆமா மேடம்.
3: பேர் வந்து பதில் தெரியாமே பயந்து ஓடி இருக்காங்க.
4: ஓடி இருக்காங்க.
3: MA MA+B+B.
1: எஸ் மேடம், நேத்து தான் மேடம் அவரு ஷோ முடிச்சிட்டு போனாரு. அவர் பேரு ஆர்ஜே ஆனந்த் மேடம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மேடம்.
3: என்ன திருத்த கூடாதா? முன்ன மாதிரி நாட்டுல 80 கோடி பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாம் திருத்துற வேலை தானே எனக்கு? முதல்ல என்ன போய் நான்
1: திருத்திக்கிறேன். ஆனா ரேவதி அவங்க பாருங்களேன், டயலாக் அப்படியே மாத்தி அண்ணனுக்கு பதிலா அண்ணனை எடுத்துட்டு மேடம் போட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசினாங்க பாருங்க. சூப்பர் மேடம்.
3: அப்பா பேசினா கூட நீங்க கொஞ்சம் திருத்திக்கங்க.
4: அவளோட பெண்ணோட தான் இருக்கோம், திருத்திக்கலாம்.
3: சரி மேம்.
1: இந்த காவடி எல்லாம் இன்னமா உயிரோட இருக்கு ரேவதி. ஓகே மேடம், நெக்ஸ்ட்.
5: நினைக்க முடியுமா? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓமையன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவமையன் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.
1: மேடம் கேட்டீங்களா கடமைய? ரெடியா பேசலாமா?
4: எதை
3: போட்ட உடனே பழம் சாப்பிடணும்னு நினைக்கலாமோ? இன்னைக்கு நான் சாப்பிடுவேன், பையன் பழம் சாப்பிடுவான்.
4: ஒரு போல போறப்ப நடுவு குறுக்க போறாதீங்க, மறந்துருது இல்ல டைலாக்.
3: அது கூட சுத்தமா மறந்துருவோம்.
1: நாங்க இங்க எதுக்கு உட்காந்துருக்கோம் உங்களுக்கு டைலாக் போடணும்?
4: இல்ல நீங்க மறந்துட்டீங்க. விதை போட்ட உடனே விதை போட்டுட்டு பழம் சாப்பிட நினைக்கணுமோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரி ஓகே.
1: எங்க மேடம் விதை போட்டிருக்கீங்க?
3: நீங்க ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல மேம் எனக்கு தெரியல.
4: விதை

0: போட்டோடனே பழஞ்சாப்பம் நினைக்கிறது நினைக்கிறது வாய் வளருது.
1: இங்கிலீஷ் மேடம் ஒரு நிமிஷம்
2: நினைக்க முடியுமோ
3: இருக்க முடியுமோ இதெல்லாம் வந்து ஒரு கடமை.
0: எங்க குடும்பத்துல நாங்களே சாப்பிட்டு
1: நீங்களே விதை போட்டுப்பீங்க, நீங்களே சாப்பிடுவீங்க.

0: எங்க
1: குடும்பத்துல நாங்க நீங்களே விதை போட்டுப்பீங்க, நீங்களே சாப்பிடுவீங்க, சாப்பிட்டுப்போம். இதுதான் எங்க கடமை. ஆக மொத்தம்
2: ஆமாவா?
0: பரதநாட்டியம் கூட ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும்
1: ஆடுவேன். சொல்லலையே,
2: நான் வாய வச்சுட்டு பேசாம இருந்திருக்கணுமோ?
0: சொன்னீங்க
2: அடுத்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: என்ன வந்தவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க?
2: உடனே அப்படியே ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளும் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நல்லா இருக்கா?
3: இன்னைக்கு நான் போட்டேன், விலை போட்டாதான் என் பையன் சாப்பிடுவான். அவன் அதுக்கப்புறம் அவன் பையன் சாப்பிடுவான் பழம், அதுக்கப்புறம் அவன் பையன் சாப்பிடுவான் பழத்தை. இப்படியே சாப்பிடுவாங்க, பாக்கறது 1000 ரூபாய் இல்லையோ. இதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் கடமை.
4: அதாவது உங்க ஃபேமிலியே சாப்பிடுவீங்க, அக்கம் பக்கம் கேட்டா குடுக்க மாட்டீங்க அதானே?
3: அது எங்க வீட்டுல மாணவன் எங்க பார்த்தாலும் இருக்க மாட்டாங்க. அது வந்து வெளியில இருந்து நிறைய பொரியல் சாப்பிடுவாங்க, எல்லாம் விட்டு இருந்தாங்க.
4: அப்படியா? நீங்களா குடுக்க மாட்டீங்க? என்ன ஒரு தாராள மனசு சார் உங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பரா பேசுனீங்க.
3: சொல்லுங்க
5: சார், அது மூத்துல ஒரு வார்த்தை.
3: ஆமா சார். ஆமா மேடம்.
4: ஆமா மேடம்,
5: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஓகே சார், சூப்பரா பேசுனீங்க சார். நன்றி சார்,
4: நன்றி. ஓகே ரேவதி, நம்ம ஷோட எண்டுக்கும் வந்தாச்சு.
5: வந்தாச்சு, இதுக்கப்புறம் பேசினா உதைப்பாங்க. அடுத்த அலையோட விளையாடுக்கு வந்து ஆர்ஜி அங்க வெயிட் பண்ணி இன்னுமா பேசினு இருக்கிறீங்க, கொஞ்சம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
4: எஸ், இன்னைக்கு நம்ம ஷோவோட டயலாக் குயின்ஸ் அண்ட் கிங்ஸ் எல்லாம் சூப்பரா டெலிவரி பண்ணாங்க இல்லையா,
5: நம்மள வச்சு பங்கம் பண்ணிட்டாங்க. சோ நல்ல ஜாலியா போச்சு.
4: நான் நல்லா ஜாலியா போச்சு. அந்த டயலாக் இந்த 1 hour எப்படி போச்சுன்னு தெரியல. ஓகே, ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இங்க கட் ஆகுது. சைனிங் ஆஃப் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே சிந்து அண்ட்
5: ஆர்ஜே ரேவதி.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நிகழ்ச்சியில் நான் உங்கள் சஹி ரேவதி. வழக்கம் போல இந்த ஒரு மணி நேரம் உங்க ஸ்ட்ரெஸ் குறைச்சி உங்களை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா ஹாப்பி மோடுக்கு கொண்டு போக பாண்டிய மரினா பீச்ல இருந்து காத்துட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜே. யார் அந்த ஆர்ஜே? யாரு யாரு யாரு வேற யாரு? நம்ம எஃப்எம்ஓட அதிரடி சரவடி ஆர்ஜே சாண்டி தான். எஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டிய மரினா பீச்ல தான் ஃபன் பண்ண போறாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணி நம்மள என்டர்டெயின் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா? ஹை, வணக்கம்.
2: வணக்கம். எங்கிருந்து சொல்றேன் அப்படின்னா பாண்டி மெரினாலேந்தா சொல்லிட்டு இருக்கேன். சோ அலையோட விளையாட நிகழ்ச்சியில இன்னைக்கு அலையோட விளையாட வந்த எல்லாருக்கூடயும் நம்ம விளையாட போறோம். இப்ப ஒருத்தர் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ரவி.
2: எங்க இருந்து வரீங்க?
3: நான் கடலூர்.
2: ஓகே, கடலூர்ல இருந்து பாண்டி மெரினா பீச் பார்க்க வந்திருக்கீங்க. சோ பீச் அடிக்கடி வருவீங்களா?
3: நீங்க வர நேரமும்

0: சரி ஓகே. இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியில நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஜெனரல் பப்ளிக் பார்த்து அவங்க கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டோம், காமெடியா பண்ணா. சோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கலாமா உங்ககிட்ட? பீச்சுக்கு வந்து நீங்க மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா?
1: பீச்சுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவம் இங்க வந்து ஏதாவது ப்ரோக்ராம் நடந்தா பாண்டியில அதுக்கு வந்து பாக்குறோம்ல, அது மாதிரி
0: உங்களுக்குன்னு மறக்க முடியாத அனுபவம். இப்ப வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன், ஃபேமிலி கூட வந்திருக்கேன், இல்ல சோலோ வந்திருக்கேன், எல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு இருக்கா?
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட வருதுதான், இப்ப அது இப்ப அது ஒரு நாள் அப்படி சொல்ல, அப்போ ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு தனியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வர்றது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். மறக்க முடியாத அளவுக்கு வந்தா எல்லாம் சரக்கு போறது அப்படி இருந்து ஜாலியா ஓடிட்டு.
0: இப்போ இப்ப பீச்சுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்ப பெரிய புள்ளி ஆனதுக்கு அப்புறம் தான் பீச்சுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஏதாவது ரீசன் சொல்லி தருத்துறாங்க, பீச்ச பூட்டிட்டாங்க, பீச் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி. உங்க வீட்டுல அது மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்காங்களா?
1: அப்படிலாம் இல்ல, பீச்சு தான் இப்ப நம்ம எப்பாச்சும் போவோம், இப்ப வாடா இப்ப வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட இருக்கோம்.
0: சரி, நீங்க அந்த மாதிரி உங்க பசங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா?
1: ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அது அவங்களுக்கு எப்ப சொல்லுவோம், இந்த நேரம் இப்போ லீவ் நாள்ல பீச் இருக்காது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இப்போ 9 மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அப்பெல்லாம் போக கூடாது, இதோட காலையில போலாம் அப்படின்னு
0: சொல்லி சமாளிச்சிருவீங்க. சரி, எந்த ரீசனால அப்படி சமாளிப்பீங்க?
1: அதுதான் அங்க போனா ஏதாவது வாங்கி கொடுக்கணும் பண்ணிட்டு
0: இருப்பாங்க. உங்களை பண்ணா க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? ஒருத்தர் வந்து அதாவது படிக்கிற புத்தகத்தை வந்து கொதறி
1: வச்சிருந்தாரையன்
0: இல்ல, அவர் படிப்புல புளியா, அதனால படிக்கும் போது. சரி, இந்தியால பெட்ரோல் எங்க கிடைக்கும்?
1: இந்தியால பெட்ரோல் எல்லாம் பெட்ரோல் பங்க்ல கிடைக்குது.
0: கரெக்டா சொல்றீங்க, பெட்ரோல் பங்க். சரி, மாடை ஒருத்தர் வந்து போருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாராம், ஏன்
1: மாடை போருக்கு கூட்டிட்டு போனாரு?
0: ஏன்னா அது வைக்க போறோம், அந்த மாதிரி யோசிங்க. சரியா? சரி, இப்போ ஒரு செவரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு ஒரு கருவி ஒண்ணு வந்து உதவும், அது என்ன கருவி?
1: கடலுக்கு
0: போனாராம். அதனால சரி, இப்ப வந்து டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆகணும், பாஸ் ஆகிட்டே இருக்கணும் எழுதுற எல்லா டெஸ்ட்லயும் அப்படின்னா என்ன
1: பண்ணணும்?
0: இல்ல கையிலாம இருக்கணும். சரி, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தப்பு தப்பா பதில் சொன்னதுல, அடுத்து வந்து இப்ப வந்து உங்களுக்கு பெனால்டி கேம் வைக்க போறோம். இப்ப வந்து ராங் ஆன்சர் வந்து விளையாட போறோம், சரிங்களா? இப்ப அந்த கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பா மட்டும்தான் பதில் சொல்லணும். இது ஏற்கனவே விளையாடிருக்கீங்களா?
1: புதுசா?
0: சரி, அப்ப புதுசா. சரி, நான் கேக்குற கேள்வி தப்பா பதில் சொல்லணும், சரிங்களா? சரி, ஷர்ட் வந்து எதுல செய்யறாங்க?
1: யாரு
0: எதிர்பார்த்தேன்?

0: சரி கிடைக்க.
1: சூப்பர் ஸ்டார் யாரு? சொல்லுங்க பாப்போம்.
0: டீச்சரு வாத்தியாரு.
1: நீங்களாவது வாத்தியாருன்னு சொல்ல டக்குன்னு நானும் சொல்லுவீங்க என்ன எதிர்பார்த்த நான். சரி குதிரை பத்தி கஷ்டம். லொல்லுன்னு கஷ்டம். டெல்லி எங்க இருக்கு? கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்? சரி நீங்க ரொம்ப தூரம் யோசிச்சு யோசிச்சு சொல்றதுனால நம்ம வந்து ராபிட் டைப்
0: விட்டுற போறீங்களா?
1: அதுக்குள்ள எப்படி விடுவோம்? சரி உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது சொல்லுங்க.
0: மண்ணு தண்ணி வானம் சைக்கிள் காரு மக்கள் சாப்பாடு ஜூஸ் விஜய் படம் வந்ததுல அது, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு
1: ஆமா அதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு படம், அப்புறம்
0: இன்னும் ரெண்டு படம்.
1: சரி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அஞ்சு சொல்லுங்க.
0: தயிர்சாதம் கார குழம்பு சாம்பாரு பட்டை குழம்பு
1: ஹோட்டல் மெனு மாதிரி சொல்றீங்க. சரி ஓகே. மூணு ஐஸ்கிரீம் ஃபிளேவர்
0: வெனிலா பட்டர்ஸ்காட்ச் ஸ்ட்ராபெரி.
1: மியூசிக் டைரக்டர்
0: பாட்டு பாடுறவங்களா? இளையராஜா ரெண்டுமே தானே? அப்படியா?
1: மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க.
0: ஒருத்தர் வந்து ஆரிஸ் ஜெயராஜ், இன்னொரு வந்து யாருக்குறா இமான்.
1: சரி ஓகே. ஒரு படம் ரிப்பீட்டா பார்த்துட்டே இருப்பனா என்ன படமா இருக்கும்?
0: டிசி.
1: அந்த படத்தை ரிப்பீட் மோட்ல
0: பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கு.
1: சரி ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகும் போது பார்த்துக்கோங்க. சரி நான் கேட்டவனே வந்து ஸ்போர்ட்டிவா வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம்லாம் கேட்பீங்களா?
0: கேட்போம்.
1: சரி ரெகுலரா எஃப்எம் கேளுங்க. தேங்க்யூ சோ மச்.
0: நன்றிங்க, ரொம்ப நன்றி.
1: நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.2.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நேரம் 5:16. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு ஷோல நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினாலதான் வந்து மொக்க ட்ரிக் இக்வேஷன்ஸ் மாத்தி பதில் சொல்லணும் பல கேம்ஸ் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களோட அடுத்து என்னென்னலாம் பண்றாங்க, யார்ட்டெல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களே கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோட விளையாடு வந்தவங்களை நம்ம நிக்க வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு அவரோட பெட் கூட. சரி கொஞ்சம் பேசுறீங்கன்னா, ஓ என் கூட இருக்கிறவனே பேச வைக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காரு, எனக்கு தான் தெரியல. சரி வணக்கம்.
2: வணக்கம், என் பேரு அருண்.
1: எங்க இருந்து வருங்க?
2: பாண்டி.
1: பாண்டில இருந்து பீச் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான பிளேஸ். அதாவது இவனை வந்து எந்த விதத்திலயும் விட மாட்டேன்னா, எவ்வளவு நேரம் விட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் பெட் இல்லாம இருப்பீங்க?
2: இந்த
1: கேஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்.
2: இதுதான் கேட்டேன்.
1: ஓகே ரைட்.

0: இப்ப வந்து பீச்சுக்கு வந்து சில பேருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும், சரி அது மாதிரி ஏதாவது ஒரு மெமரி இருக்கா?
1: சின்ன பிள்ளையா இருக்கும் போது நிறைய பேர் வெளியே போய் அப்ப இங்கதான் வந்துட்டோம், அப்பதான் ரெண்டு ரூபா வந்து வாடகை, அத வந்து ரெண்டு ரூபா வாடகை எடுத்து வீட்டுக்கு வந்து உதவ வாங்கலாம் நிறைய இருக்கு.
0: இது வந்து ஒரு யூனிக்கான மொமெண்ட், எல்லாருமே என்ன வீட்டுல வந்து ஏதாவது சொல்லி ஏதாவது பஸ்ல இப்ப வந்து பீச் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்ல அங்க போனா உதைப்பாங்க இந்த விஷயம் கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணுவேன்

0: ஏடிஎம்ல என்ன வரும்?
1: ஏடிஎம் என்னதோ
0: நான் எப்படி குறைக்கும்? குதிரை எப்படி கத்தும்? தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்?
1: பணம் வரும்.
0: ஐயோ, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா வர சொல்றீங்க. கரெக்டா ராயினா சார், நீங்க விளையாடுனா நம்ம அடுத்த கேமுக்கு வந்து சுவிச் ஆகிறோம் சரிங்களா? சரி, இப்ப இப்ப என்ன கேம்னா ராபிட் ஃபயர் மாதிரி கரெக்டாக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் 1 to 5 ஏதாவது ஃபைவா? ஓகே. பீச்ல பாக்குற 5 பொருள்.
1: கல், மண், கடல் தண்ணி, காற்று.
0: ஓகே, சரி. 5 படம் நீங்க சினிமால தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண 5 படம்.
1: பிரியாணி
2: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

0: கேர்ள்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போவில் விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 5:37. வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம

ஆர்ஜே சாண்டி பாண்டி மரினால செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யார் யார்ட்டெல்லாம் பேச போறாங்க, இன்னும் என்னெல்லாம் கேம் சொல்லி ஃபன் பண்ண போறாங்கன்னு அவங்களே கேட்டலாமா?

0: அது செத்து போச்சு. சரி, இப்ப நாள்ல இருந்து பந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்து கீழே வந்துடும்.
1: ஏன்
0: இல்ல மேல பிடிக்க ஆள் இல்ல, அதனால கீழே வந்துடும். சரி, ஒருத்தர் தோசை சுடும் போது தோசை வந்து பறந்து போச்சான்.
1: ஏன் தோசை
0: இல்ல, அது வந்து பிளெயின் தோசை. இது எப்படி புரியுதா உங்களுக்கு? பொக்கு வந்து எப்ப ஒத்த கால்ல நிக்க சொல்லு. எக்ஸாக்ட்லி, அப்படிதான் அப்படிதான் வரணும். ஓகேங்களா? சரி, இப்ப வந்து மேகம் பாத்துருக்கீங்களா? சோ வந்து கருப்பா இருக்க மேகம் பாத்தீங்கன்னா ஸ்பீடா போவோம். ஏன் சிக்னல் இல்லையா? இல்ல இல்ல, ஆக்சுவலி வந்து கார் மேகம் சொல்லுவாங்க தமிழ்ல. கார் கார் கார் ஸ்பீடா போகும். ஓகேவா? நான் இருக்கு இல்லையா பட்டி, அது வந்து ஒருத்தரை பார்த்து குழச்சிட்டே
1: இருந்துச்சேன்.
0: அது டேஞ்சர் அல்ல, அவர் ஓனர் ஆயிட்டு அதிர்ஷ்டம் கிடைக்குது. சரி ஓகே, கை இருக்கிற மரம் எக்ஸாக்ட்லி. சரி ஓகே, சிவர் எல்லாம் இருக்கு இல்லையா வால், அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து யூஸ் ஆகும். அந்த மிஷின் என்ன
1: மிஷின்?
0: விண்டோ ஜன்னல். சரி, தான் ஏன் சுத்திட்டே இருக்கேன்? இல்ல அதுக்கு அட்ரஸ் தெரியல, அதனால சுத்தான். சரி, டெஸ்ட்ல பாஸ் எழுதுற எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆகும்னா என்ன பண்ணும்? நான் யோசிக்கிற மாதிரி தான் நீங்க பதில் சொன்ன, அப்பதான் அது கரெக்ட் ஆன்சர், இல்லைன்னா அது ராங் ஆன்சர். சரி, ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது சாக்லேட். இது வரைக்கும் நீங்க வந்து கரெக்டா வந்துட்டீங்க. சோ இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆன்சர் ஒன்லி. ஓகேவா? அந்த ராங் ஆன்சர் ஒன்லி தான் கேக்குற கேள்விக்கு யூ ஹேவ் டு ஆன்சர் ராங்லி. ஓகேவா? கேரளாக்கு எப்படி போவோம்?
1: நடந்து போவோம்.
0: நடந்து? சரி, ஏடிஎம்ல என்ன வரும்?
1: சம்பவம்.
0: இட்லி எதுல செய்யறாங்க? இட்லி இல்ல, உங்களுக்கு என்ன கேக்குது? அப்பமா? அது எதுல செய்யறாங்க? Do you know who is Dagestan?
1: My father.
0: சரி, பெட்ரோல் எங்க கிடைக்கும்? எது நாளைக்கு கிளக்கும்? சரி ஓகே, மீன் சாப்பிடுவீங்களா? தப்பா சொல்றீங்க, ராங் ஆன்சர் தானே சொல்றோம். மீன் எதுல வாங்குவாங்க? சரி, பிடிச்ச ஃபேவரட் சாப்பாடு? இதுக்கு நான்
1: என்ன?
0: சரி ஓகே, இது வரைக்கும் ராங் ஆன்சர் வந்துட்டீங்க. இப்ப அடுத்து என்னன்னா கேம் பத்தி போறோம். இந்த கேம் என்ன கேம்னா, ஆக்சுவலி ராபிட் ஃபயர் மாதிரி நான் உங்ககிட்ட வந்து நம்பர் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீங்க அதுல வந்து சொல்லணும். ஓகேவா? எனி நம்பர் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே, டெல் மீ எனி பிக்கர் நம்பர். பிக்கர் நம்பர் ஃபோர் வந்து ஸ்மால் பிக்கர் பிக்கர். ஓகே, ஸோ வீட்டில் நீங்க பாக்குற 10 பொருள் சொல்லுங்க. நடந்து ஒரு ஹோட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டலுக்கு போன உடனே நீங்க பாக்குற 5 பொருள் என்னென்ன?

0: பேசுடு கம்ப்யூட்டர் கார்டு.
1: அண்ணா நீங்க ரொம்ப எக்ஸலண்டான பர்சனா இருக்கீங்க. நான் எதுக்கு நீங்க ரொம்ப ஸ்லோவா சொல்றீங்கன்னு எதிர்பார்க்கறேன்னா அப்ப நீங்க வந்து டக்குன்னு சொல்லிருப்பீங்க. சரி ஓகே, இப்ப வந்து நீங்க தியேட்டருக்குலாம் போயிருக்கீங்களா? ஓகே, நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண தமிழ் படம் சொல்லணும்.
0: சொல்றீங்க
1: போகும்போது நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டு

0: நான் உங்க ஊருக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. சரி, உங்க ஊர்ல வந்து நீங்க எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஃபைவ் திங் சொல்லுங்க. இங்கிலீஷ் இல்ல உங்களுக்கு எப்படி தமிழ்ல கேள்வி தமிழ்ல கேட்கலாம். சரி ஓகே, அப்ப வந்து நீங்க ரெண்டு பேர் நானும் சேர்ந்து விளையாடும். நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓகே ரைட். ஓகே ஓகே, ஸ்டார்ட் வித் இங்கிலீஷ். ஓகே யூ ஹேவ் டு ஸ்டார்ட்.
1: அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேரம் 5:57. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ பாண்டி மெரினாலாம் நம்ம ஆர்ஜே சண்டி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர மட்டும் போயிட்டாதீங்க பாஸ் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் குறுக்க வராங்களோ அவங்க எல்லாம் பிடிச்சி வந்து பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர க்வெஸ்சன்ஸ் கேட்டு விட மாட்டேன் அப்படின்னு பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யாரு மாற்றா இவங்க கிட்ட அப்படின்னு கேட்டலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் லட்சுமி.
1: எங்க இருந்து வரீங்க?
2: சில பேருக்கு வந்து ஃபேமிலியோட வந்தா பிடிக்கும்.
1: ஒரு அமைதியா இருக்கும் வாக்கிங் போனா.

0: மாதிரி இருக்கும். இப்போ பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா பீச் இருக்கு, அதே மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு பீச்சை தாண்டி வேற என்னென்ன இடம்லாம் நீங்க வந்து பாத்துருக்கீங்க?
1: கோயிலுக்கு எல்லாம் போவேன், பூங்காவுக்கு போவேன்.
0: நீங்க வந்து ஒரு பேரண்டா இருக்கிறதுனால வந்து கேக்குறேன், சின்ன வயசுல அந்த பசங்க வந்து ஜிசி போனா கேட்டா நிறைய பேரண்ட் வந்து நிறைய ரீசன் சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்லி ஏமாத்திருக்கீங்க? உங்ககிட்ட உங்க பேரண்ட்ஸ் சொல்லிருக்காங்களா?
1: அதெல்லாம்
0: என்ன விஷயம் கண்டிப்பா பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க? ஒரு பழமொழி சொல்லுங்க, நீங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ற பழமொழி.
1: வாய் உள்ள பிள்ளை கிழைக்கும்.
0: அப்படின்னா?
1: அப்படி இல்ல, நல்லா பேசுற திறமையான பிள்ளைங்க படிச்சுக்குவாங்கன்னு அர்த்தம்.
0: நீங்க என்ன சொல்றீங்க அப்படிதானே? சரி ஓகே, எஃப்எம்லாம் வந்து கேட்பீங்களா? எவ்வளோ, அதாவது எவ்வளோ நேரமா வந்து எஃப்எம் கேட்பீங்க அப்படி கேட்கிறேன். இப்ப வந்து நான் சில பேருக்கு தியேட்டர் போக பிடிக்கும், சினிமா போக, அந்த மாதிரி இப்ப எஃப்எம் கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் கேட்பேன் கேட்பீங்க?
1: பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டா பிறகு ஃப்ரீயா இருக்கிறதுல போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சீங்கன்னே.
0: சரி ஓகே, நான் கேட்டவனே வந்து கொஞ்சம் பயங்கனாலும் கொஞ்சம் ஸ்வீட்டா வந்து பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நேர்ல இவ்வளவு நேரம் எப்படி ஓடுச்சு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ கேட்கும் போது சில பேர் பயங்கனாலும் சில பேர் வந்து ரொம்ப ஜோரியா ஜாலியா, சரி வாங்கலாம் பேசலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினாங்க. இவ்வளவு நேரம் வந்து அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. ஸோ என்கிட்ட பேசி ஃபன் பண்ண நேயர்களுக்கும் வந்து நன்றி வாழ்த்துக்களும் வந்து சொல்லிக்கணும். ஸோ ஸ்டுடியோலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அது ரேவதி, உங்க ஸ்டி அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிட்டு நான் இப்போ வந்து டாட்டா பை பை வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சாண்டி.
2: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டு

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கராதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உடா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்கலியோ கே சோர் பர் பீமா பென்ஷன் டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
2: 12 साल में 59 करोड़ जनधन खाते खुले, जिसमें 56% खाते तो सिर्फ महिलाओं के हैं। पीएम जनधन योजना के 12 साल, ज्यादा बचत ज्यादा काम।
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளில் இருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சிமாநாட்டில் உரையாற்றினார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இரட்டை வேடத்திற்கு இடமில்லை என்றும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நிதி, ஆள் சேர்ப்பு மற்றும் புகலிட கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநாட்டின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது ஆண்டை ஒட்டிய பிஷ்கேக் பிரகடனத்தில் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டனர். நவீன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஏதுவாக அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் கூடிய விரிவான திட்டம் ஒன்றும் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
4: உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் பிணக்குகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் கவலை வெளியிட்டார். போர்கள் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு அல்ல என்றும், பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலமாகவே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறினார். உறுப்பு நாடுகளின் சந்தைகளை ஒருங்கிணைத்து வர்த்தக வாய்ப்புகளை பெருக்கவும் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்கவும் இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என பிரதமர் தெரிவித்தார். அதே சமயம் இதற்கான முயற்சிகள் தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதாக அமைதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கீழ் உறுப்பு நாடுகளின் பழமையான நாகரிகம் குறித்து பேச்சுவார்த்தை பேரவை ஒன்றை அமைக்க வேண்டும் என இந்தியா கடந்த ஆண்டு உத்தேசம் வெளியிட்டதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இப்பேரவையின் முதலாவது கூட்டம் இவ்வாண்டு இந்தியாவில் நடைபெற இருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று அவர் மேலும் கூறினார்.
3: கரும்பு, சக்கை உள்ளிட்ட விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டு சாணம் உள்ளிட்ட கரிம கழிவுகளில் இருந்து சிமிஜி என்னும் உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவிலான இத்திட்டம் 2035-36 ஆண்டு வரை அமலாகும் என்றும், நாட்டின் எதிர்கால எரிசக்தி கட்டமைப்பின் முக்கிய தூணாக சிபிஜி எரிவாயுவை மேம்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் சிபிஜி எரிவாயு உற்பத்தியை 10 மடங்காக அதிகரிக்கவும், கழிவுப் பொருட்களை பயனுள்ள பொருட்களாக மாற்றும் வகையிலான சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும், இத்துறையில் தனியார் முதலீடுகளை பெரிய அளவில் திரட்டவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இன்று 987 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களில் இருந்து இன்று மேலும் பல உடல்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டன. நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் ஆறுகளின் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில், ஆங்காங்கே வெள்ளத்தில் சிக்கியவர்களை கண்டுபிடித்து மீட்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 12,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு படையினர் மற்றும் வெளிநாட்டினர் உட்பட சுமார் 4,000 பேரை காணவில்லை என்றும் நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை அடையாளம் கண்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க தற்போது

0: எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் இன்று வெளியிட்டுள்ளது. நேபாள காவல்துறையின் இணையதளம் மூலம் உயிரிழந்தோர் உடல்களை உறவினர்கள் இனம் காண முடிந்தால் அது குறித்த விவரங்களை தெரிவிக்கலாம் என்றும் தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் குடிநீர் தேவைகள் மற்றும் டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று அணையின் மதகுகளை திறந்து வைத்து காவிரி தாயை மலர்தூவி வழிபட்டார். ஆரம்பத்தில் வினாடிக்கு 3000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாகவும் இன்று இரவுக்குள் 8000 கனஅடியாக உயர்த்தப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் இன்று 91.56 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 54.452 TMC உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,587 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணை இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு அதிகமாகவும் மின்சார மோட்டார் மூலமாகவும் காவிரியிலிருந்து நீர் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இத்தகைய சட்டவிரோத செயல்களை தடுக்கும் வகையில் நீர்வளத்துறை, காவல்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுக்கள் மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு ஏற்ற சாகுபடி முறைகளை பின்பற்ற வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமைகளை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்துவிட்டுள்ளதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். நல்லவாடு மீன் இறக்கு மையம், தரம் உயர்த்திய தேங்காய் திட்ட மீன்பிடி துறைமுகம் மற்றும் கடல்பாசி பதனீடு தொடர்பாக காரைக்காலில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையம் ஆகியன இதில் அடங்கும். நீல பொருளாதாரத்தின் கீழ் கூட்டுறவு முறையிலான கடல்பாசி வளர்ப்பு என்பது குறித்த பல்பரிமாண திறன் கட்டமைப்பு மாநாட்டையும் மத்திய அமைச்சர் இன்று தொடக்கி வைத்தார். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் SP சிங் பகேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், மாநில அமைச்சர்கள், MP, MLAக்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கூட்டுறவு மீனவர் சங்கத்தினர் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தேவையான அனுமதி கடிதம் பெற 25,000 ரூபாய் கட்டணம் 5,000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் சுட்டிக்காட்டினார். மீனவர்கள் பெரிய மீன்பிடி படகுகளை வாங்கி ஆழ்கடலில் மீன்பிடிக்க வேண்டும் என்றும், படகிலேயே மீன்களை முறையாக கையாளவும் சந்தை வாய்ப்புகளை தேடிக்கொள்ளவும் தற்போது கிடைக்கும் வசதிகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் மீன்பிடி உற்பத்தி 5% அதிகரித்து தற்போது 197.7 லட்சம் டன் என்னும் அளவை எட்டியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் தெரிவித்தார். 2013-14 முதல் கடந்த ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டின் மீன் ஏற்றுமதியும் 73,890 கோடி ரூபாயாக 2 மடங்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மாஹி மீன்பிடி துறைமுகம் 67 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இதற்கான உத்தேசத்தை புதுச்சேரி விரைவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
0: மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் SP சிங் பகேல் இன்று புதுச்சேரி ஜிப்மருக்கு நேரில் சென்று மருத்துவ கல்வி, சுகாதார சேவை மற்றும் ஆராய்ச்சி வசதிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி விரிவான விளக்குரை வழங்கினார். தொடர்ந்து ஜிப்மர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நடத்திய கலந்துரையாடல் கூட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்கம் தொடர்பான ஜிப்மர் முன்னெடுப்புகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. ஜிப்மர் வளாகத்தில் உள்ள மத்திய விலங்கு இல்ல வசதியை அமைச்சர் பார்வையிட்டார். மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வகணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சிறு அளவில் செயல்படும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலுவான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் இந்தியா முக்கியமான அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை செயலர் திரு அபிலேஷ் லிக்கி கூறியுள்ளார். சிறு மீனவர்களுக்கான தேசிய செயல்திட்ட வரைவை உருவாக்குவது குறித்து புதுச்சேரியில் நடைபெற்ற 2 நாள் தேசிய பயிலரங்கு நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். திட்ட வரைவு உலக மீனவர் தினமான நவம்பர் 21 வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் மீன்வளத்துறையும் வங்காள விரிகுடா நாடுகளின் அரசுகளுக்கு இடையிலான அமைப்பும் ஐநா உணவு வேளாண் அமைப்பும் இணைந்து இக்கருத்தரங்கை நடத்தின. ஆயுஷ்மான் டிஜிட்டல் திட்ட

0: கீழ் நோயாளிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சிகிச்சை விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய ஏதுவாக அனைவருக்கும் ஆபா எண் வழங்குவதற்கான மாதிரி மாவட்டமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதிகளுக்கான ஆதரவு கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விவசாய கழிவுகள் மற்றும் கரிம கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டுள்ளது. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ்ரஞ்சன் சிங் இன்று புதுச்சேரியில் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உட்பட பல்வேறு மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT. All banking services right at my fingertips.
2: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21:58. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கிற அனைத்து அன்புகளுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் என் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா என்ன பண்ணும், பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
1: சூப்பரா இருக்க வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
2: எனக்கு திருமணம் என்னும் நிக்கா படத்துல இருந்து என் தாரா என் தாரா நீயே என் தாரா அந்த பாட்டு வேணும் மேம். சின்ன வயசு நல்லா இருக்கும்.
1: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி மேம்.
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாலமுருகன், நெட்டப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: பாலமுருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பரா இருக்க பாலமுருகன் சார். என்ன பாடல் வேணும்
1: கேக்குறேன் மேடம்.
0: அப்படியா? தேங்க்யூ.

0: என்ன பாடல் வேணும்?
1: ராஜகுமாரன் படத்துல இருந்து என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் கருதகு, என் மனைவிக்காக மேடம்.
0: மனைவிக்காக, சூப்பர். ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
3: என்னன்னு சொல்ல?
2: ஓ, யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தவளத்துல இருந்து மதியழகன் பேசுறேன் மேடம்.
0: மதியழகன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்க. என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு?
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து ஆட்டோகிராஃபுங்க. பாடல் வந்து ஞாபகம் வருது, ஞாபகம் வருது.
0: என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு?
1: அடிக்கடி ஒருத்தர் மேல நமக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குங்க. அவங்க எனி டைம் நம்மள நினைச்சிட்டு இருக்காங்கன்னு
0: அர்த்தம். அப்படியா? உங்களுக்கு இன்னைக்கு யார் ஞாபகம் வந்துச்சு?
1: இது வந்து ஒரு உளவியல் ரீதியான இதுங்க.
0: ஆமா ஆமா, ஓகே. யார் ஞாபகம் வந்துச்சு நீங்க சொல்லவே இல்லையே.
1: இப்பதான் பாட்டுலயும் சொல்லிடுறேன்.
0: ஓகே ஓகே ஓகே சார், பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 6:46:25 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்க பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இன்னைக்கு பாண்டவர் பூமின்ற திரைப்படத்துல இருந்து அவரவ வாழ்க்கையில் ஆயிரம் அர்த்தங்கள்.
0: அடுத்த லைன் வரலையே,
1: அது பரத்ராஜ் பாடுவார்.
0: பாடுவாரா? ஓகே, ஃபைன். அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி மேம்.
0: நன்றி.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபாலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: என்ன
1: பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
0: ஆரணி காஞ்சிபுரம் தர்மாவரம் பட்டுச்சேலை இங்கு குவிந்து கிடக்க செம்பருத்தி பூவுக்கு சேலை கட்ட வருகிறார் எங்கள் தர்மா.
1: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: இதுவரை கேட்காத ஒரு பாடலை எமக்காக கொடுத்த தங்களுக்கு நன்றி.
1: நன்றி.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இரட்டை வேடத்திற்கு இடமில்லை என்றும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான நிதி, ஆள் சேர்ப்பு மற்றும் புகலிட கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கரும்பு, சக்கை உள்ளிட்ட விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் உள்ளிட்ட கரிம கழிவுகளில் இருந்து சிபிஜி எனும் உயிரி எரிவாயு தயாரிக்கப்படுவதை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் கோபர்தன் திட்டம் நாட்டில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தின் குடிநீர் தேவைகள் மற்றும் டெல்டா பகுதி விவசாயிகளின் பாசன தேவைகளுக்காக மேட்டூர் அணை இன்று திறந்துவிடப்பட்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று அணையின் மதகுகளை திறந்து வைத்து காவிரி தாயை மலர்தூவி வழிபட்டார். மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியிலும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திலும் மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்துவிட்டுள்ளதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் இன்று புதுச்சேரி ஜிப்மருக்கு நேரில் சென்று மருத்துவ கல்வி, சுகாதார சேவை மற்றும் ஆராய்ச்சி வசதிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். சிறு மீனவர்களுக்கான தேசிய செயல்திட்ட வரைவை உருவாக்குவது குறித்து புதுச்சேரியில் நடைபெற்ற 2 நாள் தேசிய பயிலரங்கு நிறைவு விழாவில் மத்திய மீன்வளத்துறை செயலர் திரு அபிலேஷ் லிக்கி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆயுஷ்மான் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் நோயாளிகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சிகிச்சை விவரங்களை ஆன்லைனில் பதிவு செய்ய ஏதுவாக அனைவருக்கும் ஆபாய எண் வழங்குவதற்கான மாதிரி மாவட்டமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காரைக்கால் மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவுபெறுகிறது.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஷோ நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியும் மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 7:02 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். தமிழ்செல்வி மேம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும். இங்க எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணுமா நீங்க?
1: தங்க மகன் படத்துல இருந்து பூ மாலை ஒரு பாவையாகுமா அந்த பாட்டு.
0: ஒரு லைன் தான் வந்துச்சு.
1: எல்லாரும் கேட்பாங்க அதனால பாட மாட்டேன்.
0: ஓகே ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபோலன் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: இதே கமல பட்டிலிருந்து மலர்கள் பணியாளர்கள் ஒரு சின்ன குளிர்பனியில் உடல் சிலிர்க்கும், தளிர்கொடியில் மலர் சிரிக்கும், தேவுண்ட வண்டுகள் செம்மாங்கு படிக்கும், போதைகள் கோலமிட வாசல் மணக்கும், மார்கடியில் மனம் இருக்கும், தொங்கைக்கும் பாடல் வழியும் சிந்தாமல் செய்து கொடுப்போம்.
0: சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 அடுக்கு மற்றும் 3 அடுக்கு நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும்

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வே மன்னர் 5 ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் 5 ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20 தேதி முதல் 25 தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8 தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11 தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28 தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5 தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கு இடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில்

0: சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். படம் வந்து பட்டத்து யானை, என்ன ஒரு அழகியடா அந்த சாங்.
4: அவசரமா கலைவாணி மேம் எங்க போறாங்க? உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: Thank you,
4: thank you for calling.
5: Thank you.

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கன்னு பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: மனம் இரும்பு நிகழ்ச்சியின் ஆர்ஜே சிங்க மேடம் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது. நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமிதராஜா. நலமா இருக்கலாமா?
0: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன், உங்களை மாதிரியே இருக்கேன்.
0: என்ன மாதிரியே இருக்கீங்களா? ஃபைன். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு மேட்டுக்குடி படத்துல ஒரு அழகான பாடல், அது யாரு அது யாரு அது அங்கே என் காதல் தேவதையா என்ற ஒரு பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
0: அன்போடு உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: நலமா இருக்கு மேடம். தாங்க நலமா இருக்கீங்களா மேடம்?
2: சூப்பரா இருக்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: படம் கோகுலம். செவ்வஞ்சி பூ எடுத்தன் உன்னிமேனன் அண்ட் பி சுசிலா பாடிய பாடல் மேடம்.
2: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: மிக்க நன்றிங்க மேடம்.
2: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: மாதிரியே நலமா இருக்கன்னு சொல்றீங்க.
1: காதல் தேவதை படத்துல இருந்து நமக்குள் ஏன் அன்பே என்பது ஒரு பாட்டு.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேயர்கள் நினைவிற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட கடைசி அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வாண்டர்பட்ல இருந்து அண்ணன் சாமி பேசுறேன்.
0: என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: நான் பேச நினைப்பதெல்லாம் ஏழை கிளியான்னு பாட்டு.
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றிமா.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இரட்டை வேடத்திற்கு இடமில்லை என்றும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவான

நிதி, ஆள் சேர்ப்பு மற்றும் புகலிட கட்டமைப்பை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர்வள மேம்பாடு தொடர்பான உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தை மாநிலங்களுடன் இணைந்து ஒத்துழைப்பான கூட்டாட்சி மற்றும் மக்கள் பங்கேற்பு அடிப்படையில் துரிதப்படுத்துவது குறித்து மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இன்றும் நாளையும் புதுடெல்லியில் துறைசார் உச்சி மாநாடு ஒன்றை நடத்துகிறது. நாளை இம்மாநாட்டின் இறுதி அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார். இந்திய தகவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு புதுடெல்லியில் உள்ள வெகுஜன தொடர்பு கழகத்தில் குறிப்பிட்ட காலம் பயின்று முடித்து பயிற்சி அதிகாரிகளுக்கு கழகத்தின் முதலாவது எம்ஏ முதுகலை பட்டங்களை இன்று வழங்கப்பட்டன. தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சல் குமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பெண்களின் பணியிட பாதுகாப்பு குறித்து ஏனாமில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையும் மாநில மகளிர் ஆணையமும் மிஷன் சக்தி இயக்கமும் இணைந்து இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தின. மகளிர் ஆணைய தலைவர் திருமதி நாகஜோதி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்க புதிய வாய்ப்புகளை அரசு திறந்து விட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். பிரதமரின் மத்திய சம்பத்தா திட்டத்தின் கீழ் இன்று புதுச்சேரியில் 36.49 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்தார். துறையின் இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாநில விலையில் மண்புழு உரத்தொட்டி மற்றும் உரப்படுகை அமைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேர்களே, நமது FM ரெயின்போவில் விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போ கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
4: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
6: வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: தொடர்வது மியூசிக் பை தி பே சென்னை அஞ்சல்.
1: 10 9 8 7 6 5 4 3 2 1

எஃப்எம் ரெயின்போ 101.4, எஃப்எம் ரெயின்போ புதுச்சேரி 102.8, எஃப்எம் கோயம்புத்தூர் 103. வெல்கம் லிசனர்ஸ், த டைம் இஸ் ஷார்ப் 8:05 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இட்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ், ஸோ யூ கேன் பிங் மீ யோர் favorite tracks on the Chennai FB Facebook page, Chennai FM Rainbow 101.4 Facebook page, and you can also call me at 044-298-600-38 and 044-295-20554. I'm here to play all your favorite tracks. And coming up, first track is from Madonna, A Ray of Light. With me, Ajay Rekha, till 9 p.m. today. And the first track would be that, and it is a request from Sharmil from Puducherry. Before that, significant of the day, National Nutrition Week, from 1st September 2026 to 7th September 2026. And it is eye donation fortnight, 25th August 2026 to 8th September 2026. Today is 1st September 2026, and it's supposed to be Tuesday. You have Wednesday, Thursday and Friday is a holiday. Friday, Saturday, Sunday, 3 days you get off this week. That is wonderful. And let's hear to Madonna, Ray of Light, and be happy. Here goes the track. Listen to the music and enjoy, my dear lovable listeners.

இட்ஸ் திவாகர் ஷெனாய் மேம், நமஸ்கார். ப்ளீஸ் பிளே நம்பர் ஹாட் ஸ்டஃப் பை டோனா சமர். தேங்க்யூ ஃப்ரம் மேங்களூர். த நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ஃபார் திவாகர் ஷெனாய் ஃப்ரம் மேங்களூர். ஹியர் கோஸ் த ட்ராக், டோனா சமர் ஹாட் ஸ்டஃப்.

குட் ஈவினிங் ரேகா மேம், பொன்னேரி கலீல் கவுமத் டெய்லர், ஹவ் ஆர் யூ மேம்? ஐ எம் வெரி ஃபைன். ஃபேவரட் சாங் எனி ஏஆர் ரஹ்மான் சாங். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஏஆர் ரஹ்மான் ஃபீட் அனா பெட்ரிஸ் ஓஎஸ்டி கிங்கா ஃபார் கலீல் அகமத் ஃப்ரம் பொன்னேரி. யூ கோஸ் டு ட்ராக்.

நேரம் 9:16:13. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு இரவு வணக்கம். இந்த இனிமையான இரவு பொழுதுல தேன் சிந்தும் வார்த்தைகள், உங்கள் மனதை தொடும் மெட்டுக்கள், வானம் கூட மௌனமாக கேட்கும் இசை, இது உங்கள் தேன் சிந்துதே வானம். இன்னைக்கு தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

2.8. சில பேர் நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்க மாதிரி தான் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே நமக்கு உலகமாகவே ஆயிடுவாங்க. அந்த யாரோ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இந்த பாட்டை இன்னும் அழகாகவே ரசிப்பாங்க. பாடல் வருது சென்னை 28 திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். பூக்களுக்கு வாசம் இருக்கிற மாதிரி காதலுக்கும் கண்டிப்பா நினைவுகள், அதுவும் அழகான நினைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அழகான நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமா வர்ற காதலுக்கு தான் இப்ப வர்ற இந்த பாட்டு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க தீன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஆதலால் காதல் செய்வர் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

நேயர்கள் நினைவிற்கு விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வயசு மாறும்போது வாழ்க்கையும் மாறும். ஆனா சில காதல் உணர்வுகள் மட்டும் வயசை தாண்டியும் மனசுக்குள்ள அப்படியே இருக்கும். அப்படி ஒரு இளமை உணர்வோடு இருக்கிற பாடல் தான் நாம இப்ப கேட்க போறோம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். துள்ளுவதோ இளமை திரைப்படத்திலிருந்து

சில நேரம் இந்த முதல் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பார்வைக்கு பிறகுதான் மனசு மட்டும் சாதாரணமாக இருக்கவே இருக்காது. அப்படி முதல் பார்வையிலே காதல் கொண்டவர்களுக்காக இப்போ வர்ற பாட்டு பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

சில பேரோட அன்பு அப்படிங்கிறது தேடும் போதும் கிடைக்காது, எதிர்பார்க்காத ஒரு நொடியில் நம்மளை தேடி வரும், நம்ம உலகத்தையே அப்படியே மாற்றிடும். அப்படிப்பட்ட காதலோட அழகை தான் இப்போ நம்ம பாட்டாக கேட்க போகிறோம். உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்துரை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சுல்லான் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் அற்புதம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எப்பவுமே இந்த முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் சிரிப்பு எல்லாமே முதல் முறைதான். ஆனா அந்த முதல் முறை வர்ற நினைவுகள் மட்டும் எப்பவுமே புதுசாகவே இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஆஹா திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஜி ஜி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்த தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் மன்மதன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஒரு காலத்தில் காதல் கடிதத்துக்காக காத்திருந்தது, அப்புறம் மெசேஜுக்காகவும் காத்திருந்தது. காலம் மாறினாலும் காத்திருக்கும் அந்த காதலோட காத்திருப்பு மட்டும் இன்னும் மாறவே இல்லை இல்லையா? நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 2 திரைப்படத்திலிருந்து

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நான் ராஜாவாக போகிறேன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், மண் பரிசோதனை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், சாலையோர மரங்களை காப்போம், வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி பூங்குழலி பெருமாள் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, 2026 சர்வதேச ஊட்டச்சத்து வாரத்தின் கருப்பொருள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி ரத்னா. சைபாலன் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மலடி மாஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களும் ஊட்டச்சத்தும் உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: 2:15 காலத்தை வென்ற கணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். ஆண்களின் வாழ்க்கை முறை, உடல் பருமன் மற்றும் குழந்தையின்மை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ ஆலோசகரும் இனப்பெருக்க மருந்தியல் நிபுணருமான டாக்டர் ஆர். சசிகலா அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையும், மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, பின் இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi has called upon member countries of Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek today, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, in a media briefing said the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world.
2: Prime Minister reiterated that India's position, conflicts and wars cannot be solved on the battlefield. Dialogue and diplomacy are the only way forward. Highlighting that terrorism was a grave threat to humanity, he called for committed action to dismantle the terror ecosystem. He specifically stressed that there should be no double standards whatsoever in fight against terrorism.
1: Mr. Modi said India had proposed the Shanghai Cooperation Organization Civilization Dialogue Forum last year. He expressed happiness that its first session will be held in India this year. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the 25th anniversary of the organization following the summit in Kyrgyzstan today. Our correspondent reports India's priorities have found prominent place in the SCO Bishkek Declaration. The 26th Shanghai Cooperation Organization summit concluded with 13 outcomes. The outcomes cover counter-terrorism, climate action, energy, disaster management, and digital cooperation. Secretary West informed that the summit approved 4 MOUs and more than 20 decisions. The MEA said, addressing the summit, Prime Minister Narendra Modi called for a roadmap for the next 25 years. He stressed on the need for concrete outcomes in the areas of security, connectivity, and opportunity. The two-day SCO summit was held at Bishkek in Kyrgyzstan from August 31 to September 1. Prime Minister Modi has left for New Delhi after concluding his successful visit to Uzbekistan and Kyrgyzstan. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan